இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 19 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 25 நாள், மங்கள இசை

0: பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு.
1: பற்றில்லாத இறைவனின் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுக்களை விடுவதற்கு இதுவே வழி. குறள் எண் 350 அதிகாரம் துறவு.
0: பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு.
1: பற்றில்லாத இறைவனின் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுக்களை விடுவதற்கு இதுவே வழி. குறள் எண் 350 அதிகாரம் துறவு.
2: நேரம் காலை 5:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மாஸ்டர் குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளி. இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாடு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அறிவுத்திறன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதி 10 இன்று கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 8:00 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரத்தென்றல். 9:00 அரங்கி செய் சென்னை அஞ்சல். இதில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் மிருதங்கம் கேட்கலாம். 10:00 கலைஞனின் கை வண்ணம். பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் இளம் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 10:30 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை. இதில் டிஹெச் வசந்தா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சல். இதில் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதன் பகுதி 3 இன்று இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல் கேட்கலாம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல் கேட்கலாம். மதியம் 2:40 ஹிந்தி மொழி பாடம். கற்றுக் கொடுப்பவர் ஆர் கமலாஜா, கற்றுக்கொள்பவர் நைட்டிக் ஸ்ரீவத்சவா அவர்கள். சென்னை அஞ்சலாக நிகழ்ச்சியை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 3:00 எமது பகல் நேர ஒலிபரப்பு நிறைவடையும். மீண்டும் மாலை நேரம் ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல் வரைக்கும். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இன்று ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் இடம்பெறும். இதனை எழுதியவர் எம் சுமன். 7:15 தமிழக செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதன் பகுதி 2 இன்று உரைக்கும். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை குறித்த

விமர்சனம் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம். 8:30 அச்சாணி. இதில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக. 9:15 செய்தி சுடர் கேட்கலாம் சென்னை ஏஞ்சலாக. 9:30 சென்னை ஏஞ்சலாக இசை பேருரை கேட்கலாம். இதில் கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். 10:00 பாராளுமன்ற கேள்வி நேர குறித்த ஒலிப்பதிவு இடம்பெறும் டெல்லி ஏஞ்சலாக. தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 11:10 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் காலை 5:59. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பார்க்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
9: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
8: அதுக்காக 8 வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
9: அதுக்கு என்னமா பண்றது?
8: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
9: என்னது எல்லினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
8: வெப்ப அலை வீச போகுது. ஒன்று நிற்காம மழை பெய்யும், இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
9: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
8: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
9: அதுக்கு
8: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்று நடணும்.
9: சூப்பர் தங்கச்சி.
7: மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: In squash, India settled for the silver medal in the team event at the FISU World University Championships in Mumbai yesterday. The Indian quartet of Om Sainwal, Shamina Riaz, Suraj Kumar Chand and Nirupama Dubey lost the final to Hong Kong, China on game difference after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து எம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்று சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம் கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தினம் காலை 6:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

நேரம் காலை 6:25 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 6:29 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இதோ.

0: நேரம் காலை 6:35 நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளி மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் நாளை காலை 11/8/2026 அன்று விவசாயிகளுக்கான பல்வேறு சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள் குறித்த பயிற்சி நாகலாபுரத்தில் நடைபெறுகிறது. காளான் உற்பத்தி தொழில்நுட்பம் KVK வளாகத்தில் 14/8/2026 அன்றும், தோட்டக்கலை பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் வெள்ளையம்மாள்புரத்தில் 14/8/2026 அன்றும், கறவை மாடுகளில் மடிநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்த பயிற்சி குப்பிநாயக்கன்பட்டியில் 19/8/2026 அன்றும், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த பயிற்சி கதிர் நரசிங்காபுரத்தில் 20/8/2026 அன்றும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு தேனி மாவட்டம் சென்டர் வேளாண் அறிவியல் மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். இயற்கை உர வகைகளும் தயாரிக்கும் முறைகளும் வயல்களில் தொடர்ந்து ரசாயன உரங்களை அதிகம் போட்டு வருவதாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகம் பயன்படுத்துவதாலும் மண்வளம் குறைகிறது. நச்சு கலந்த உணவை பெற வேண்டியுள்ளது. ரசாயன உரங்களால் மண்வளம் தவிர பயிர்கள் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது. எனவே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை வழி வேளாண்மையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் உருவாகி வருகிறது. நீர் வளங்களை பாதுகாத்து மாசற்ற நீரை தக்க வைத்தல், இயற்கை சூழல் மாசுபடாமல் காத்தல், உணவு நஞ்சாவதை தடுத்து உயிரினங்களை பாதுகாத்தல், மண்ணின் மலட்டுத்தன்மையை நீக்கி பொன் விளையும் பூமியாக மாற்றுதல், சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் கேடு ஏற்படாமல் தடுத்து ரசாயன உரங்களை தவிர்த்து சாகுபடி செய்வதே இயற்கை வேளாண்மை ஆகும். இயற்கை வழி வேளாண்மைக்கு மிகவும் அவசியமான இயற்கை உரங்கள் 1 தொழு உரம். 2 மாடுகள் வைத்திருக்கும் விவசாயி ஓராண்டிற்கு 6 டன் தொழு உரம் தயாரிக்கலாம். மாட்டுச்சாணத்தை விட மாட்டின் சிறுநீரில்தான் தழைச்சத்து அதிகம் உள்ளது. எனவே மாட்டு கொட்டகையில் மண் பரப்பி மாடுகள் தின்றுகளித்த வைக்கோலை அதில் பரப்பி அவற்றில் மாட்டுச்சாண சிறுநீர் சேர்த்து அதை மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. கம்போஸ்ட் உரம் பண்ணை கழிவுகளில் இருந்தும் இலை சருகு மற்றும் குப்பைகளில் இருந்தும் புளுரோட்டஸ் என்னும் காளான் வித்துக்களை பயன்படுத்தி 1 மாதத்துக்குள் மக்க வைத்து இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, ஆடு வளர்ப்பில் இழப்பை ஏற்படுத்தும் மடிநோய் பற்றி அறிந்து கொள்ளலாம். நோயின் தாக்கத்தை முறையாக கண்டறிந்து தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். முறையாக பாலை கிருமி வளர்ச்சி படுக்கை சோதனைக்கு உட்படுத்தி முறையான எதிர் உயிரி அல்லது நுண்ணுயிர்கொல்லி மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சிகிச்சை அளித்து மடிநோயை குணப்படுத்தலாம். இதற்கான தடுப்பு முறைகள்: நல்ல காற்றோட்டமுள்ள சமமான திடமுள்ள தளத்துடன் கூடிய கொட்டகைகளில் வெள்ளாடுகள் செம்மறியாடுகளை வளர்த்தல், முறையான சுகாதார பராமரிப்பு, மடிநோய் நலம் பேணுதல், சுத்தமான நீரில் முன் சப்பை கால்கள் வால் மடி காம்புகளை சுத்தமாக கழுவ வேண்டும், ஈக்கள் பரவாமல் பேணுதல் வேண்டும், காம்பில் புண் ஏற்படாமல் பாதுகாத்தல் வேண்டும், அவ்வாறு ஏதாவது இருப்பின் உடனடி சிகிச்சை செய்தல் வேண்டும், பால் கறக்கும் போது காம்புகளை கவனமாக கையாள வேண்டும், காம்பிலிருந்து தனித்தனியாக பெறப்பட்ட பாலை பரிசோதனை செய்தல் மூலம் சரியான அறிகுறி இல்லாத ஆனால் பாதிக்கப்பட்ட ஆடுகளை அடையாளம் காணுதல் இன்றியமையாதது ஆகும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் கா அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: பயிர்களை மண்வழி பரவும் பூஞ்சை நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவும் உயிரியல் நண்பன் ட்ரைகோடர்மா விரிடி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம்.

0: அரசில் இயற்கைகள் குறைவாக உள்ளன என்று நினைத்து கொள்ளுங்கள். முதலில் ஏறிய பயணிகள் எல்லா இயற்கைகளையும் பிடித்து கொள்கின்றனர். பின்னர் ஏறும் பயணிகளுக்கு உட்கார இடம் கிடைக்காது. அதே போலத்தான் விவசாயி விதை நேர்த்தி, நாற்று நேர்த்தி அல்லது மண்ணில் இடுதல் போன்ற முறைகளில் ட்ரைகோடர்மா விரிடியை முன்கூட்டியே பயன்படுத்தினால் அது பயிரின் வேரை சுற்றி வேகமாக வளர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்கிறது. இதனால் பின்னர் வரும் நோய் உண்டாக்கும் பூஞ்சைகளுக்கு வேரில் தங்க இடம் கிடைக்காது, வளர தேவையான உணவும் கிடைக்காது. அதோடு ட்ரைகோடர்மா விரிடி நோய் பூஞ்சைகளை நேரடியாக தாக்கி அவற்றின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. மேலும் பயிரின் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. எனவே மண்வழி பரவும் வாடல் நோய், வேரழுகல் நோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தரமான ட்ரைகோடர்மா விரிடியை பயன்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பசில் முதலில் ஏறியவன் இயற்கையை பிடிப்பான். அதுபோல மண்ணில் முதலில் குடியேறும் ட்ரைகோடர்மா விரிடி நோய் பூஞ்சைக்கு இடம் விடாது, பயிரை காக்கும். ரைசோபியம் உயிர் உரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி பார்க்கலாம். விவசாயிகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சிறிய கதை மூலம் ரைசோபியத்தின் நட்பு மற்றும் பயிர்களுக்கான பயன்பாடு பற்றி காண்போம். ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி பயிர் விதைத்தார். விதைகள் முளைத்தன. ஆனால் மண்ணில் தலைச்சத்து குறைவாக இருந்ததால் செடிகள் சற்று மெலிந்து காணப்பட்டன. அப்போது மண்ணில் வாழும் ஒரு சிறிய நுண்ணுயிர் ரைசோபியம் செடியிடம் வந்து, நண்பா, நான் உன்னுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். நீ எனக்கு உணவும் பாதுகாப்பான இடமும் கொடு. அதற்கு பதிலாக காற்றில் இருக்கும் நைட்ரஜனை உனக்கு பயன்படும் தலைச்சத்தாக மாற்றித் தருகிறேன் என்றது. பயிர் செடியும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. உடனே டைசோபியம் செடியின் வேருக்குள் சென்று வேர்முடிச்சுகள் உருவாக்கியது. அந்த முடிச்சுக்களுக்குள் வாழ்ந்தபடியே காற்றில் உள்ள நைட்ரஜனை பிடித்து செடிக்கு தேவையான தலைச்சத்தாக மாற்றி கொடுத்தது. பதிலுக்கு செடி ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரித்த சர்க்கரை மற்றும் பிற உணவுப் பொருட்களை ரைசோபியத்துக்கு வழங்கியது. இவ்வாறு இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்ததால் செடி நன்றாக வளர்ந்தது. அதிக பூக்களும் பூத்தன, காய்களும் கிடைத்தன, மண்ணின் வளமும் அதிகரித்தது. அடுத்த பயிருக்கும் மண் நல்ல வளத்துடன் இருந்தது. இந்த கதையின் மூலம் நாம் பெறப்படும் நீதியானது, ரைசோபியம் தனியாக வாழ்வதில்லை, பயிர் வகை செடிகளுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கிறது. செடி உணவு தருகிறது, ரைசோபியம் தலைச்சத்து தருகிறது. இந்த நட்புதான் நல்ல மகசூலுக்கும் மண் வளத்துக்கும் காரணம். அன்பார்ந்த விவசாயிகளே, பயிர் விதைகளுக்கு ரைசோபியம் உயிர் உரம் தடவினால் அது வேரில் முடிச்சுக்களை உருவாக்கி காற்றில் உள்ள நைட்ரஜனை தலைச்சத்தாக மாற்றுகிறது. இதனால் ரசாயன நைட்ரஜன் உர தேவை குறைந்து மகசூலும் மண்வளமும் அதிகரிக்கும். நன்றி. மீண்டும் மற்றொரு வேளாண் தகவலுடன் சந்திப்போம். வணக்கம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் திருத்த சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திற

0: கங்கா.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
1: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1,200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரி செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணை நிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பீமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த

0: மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
3: கடல் நீர் நிலப்பரப்பிற்குள் ஊடுருவி 3 பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்டும் 1 பக்கத்தில் கடல் அல்லது பெருங்கடலுடன் இணைந்த அமைப்பை வளைகுடான்னு சொல்றோம். உலகில் பல வளைகுடாக்கள் இருக்கின்றன. அவற்றில் உயிரின பன்மைக்கு புகழ்பெற்றது மன்னார் வளைகுடா. இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் அமைந்திருக்கு. உலகின் மிக முக்கியமான கடல்வள பகுதிகளில் இதுவும் ஒன்று. இது பல்லுயிர் வளம், பவளப்பாறைகள், கடற்புற்கள் மற்றும் முத்துச்சிப்பிகளுக்காக உலக புகழ் பெற்றது. இதோட அமைவிடம்னு பார்த்தா இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் இலங்கை இரண்டிற்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. பாக் நீரிணை மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகியவற்றை இணைக்கும் முக்கிய கடற்பகுதி. இதோட பரப்பளவு சுமார் 10,500 சதுர கிலோமீட்டர். இந்திய பகுதியில் 21 தீவுகள் இருக்கு. இந்த வளைகுடால பவளப்பாறைகள், கடற்புற்கள் அதிக அளவில் பறந்து காணப்படுது. மேலும் முத்துச்சிப்பிகள், சங்கு, கடல் வெள்ளரிகள், கடற்பாசிகள் போன்ற கடல் வளங்களும் கொட்டி கிடக்கு. உலகின் மிகச்சிறந்த கடல் உயிரின வாழிடங்களில் மன்னார் வளைகுடாவும் ஒன்று என்பது பெருமையானது. இங்கு சுமார் 3,500க்கும் மேற்பட்ட கடல் உயிரினங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. டுகாங் கடற்பசு என்ற அரிய பாலூட்டி இங்கு வாழுது. டால்பின்கள், கடல் ஆமைகள், பல்வேறு மீன் இனங்கள், கடற்பறவைகள் மற்றும் பவள உயிரினங்கள் அதிகம் காணப்படுது. மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்காவா 1989 அறிவிக்கப்பட்டது. அந்த ஆண்டு முதல் உயிர்கோள காப்பகமாகவும் அது பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. பொருளாதார முக்கியத்துவம் பெற்றதாகவும் மன்னார் வளைகுடா சிறந்து விளங்குது. முத்து மற்றும் சங்கு சேகரிப்பு வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது. கடற்பாசி சேகரிப்பும் நடக்குது. சுற்றுலா வளர்ச்சிக்கும் இந்த பகுதி பெரும் பங்காற்றுது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கடல்சார் சுற்றுச்சூழலுக்கும் பல அச்சுறுத்தல்கள் இருக்கு. அளவுக்கு மீறிய மீன் பிடிப்பு, பவளப்பாறைகள் சேதமடைவது, கடல் மாசுபாடு, காலநிலை மாற்றத்தால் கடல் வெப்பநிலை உயர்வு, சட்டவிரோத கடல்வள சுரண்டல் இப்படி நிறைய. இந்த அச்சுறுத்தல்களில் இருந்து இந்த வளைகுடாவை காப்பாற்ற நமது அரசும் பல திட்டங்களை வகுத்திருக்கு. பவளப்பாறை பாதுகாப்பு திட்டங்கள், கடற்பசு பாதுகாப்பு, கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல், நிலையான மீன்பிடி முறைகளை ஊக்குவித்தல், இப்படி நிறைய முன்னெடுப்புகளை நம்ம அரசாங்கம் எடுத்துட்டு தான் வருது. இத்தகைய முன்னெடுப்புகளை முனைப்போடு செயல்படுத்தும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
1: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
0: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்
1: என்னமோ மனசுல
0: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிய அழகான அன்பான காலை வணக்கம் நேயர்களே. ஒரு நல்ல சிந்தனை வரியோட வாரத்தின் முதல் நாளான இன்றைய நாளை ஆரம்பிக்கலாமா? நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். ஆமாங்க, நம்ம எல்லாரும் நம்முடைய இலக்கை அடைய நம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே தான் இருக்கோம். பட் அதுக்குள்ள ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் நம்முடைய இலக்கை நோக்கி நம்பிக்கையோடு நகர்ந்து போகும்போது அந்த தோல்வி கூட நம்மகிட்ட சோர்ந்து போயிடுங்க. எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க நேயர்களே, ஓகேயா? இனிய காலையில் முதல் நிகழ்ச்சியாக இன்னைக்கு அறிவோம் 1000ல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதலாவதா என்னன்னா, இன்னைக்கு 10 நாளான இன்று தேசிய குடற்புழு நீக்க நாள். அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் அவங்களுடைய குடலில் உள்ள புழுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தான் இந்த தினத்தின் நோக்கமே. ஆண்டுதோறும் இதை 10 பிப்ரவரி மற்றும் 10 ஆகஸ்ட் அப்படின்னு 2 நாளாக அனுசரிக்கப்படுதுங்க. ஸோ 1 முதல் 19 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடியில் அல்பெண்டாசோல் அப்படிங்கிற மாத்திரை வழங்கப்படுது.

எல்லா அறிவும் ஆயிரம்ல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஆகஸ்ட் 10 நாளான இன்று உலக சிங்க தினம், வேர்ல்ட் லைன் டே. ஆமாங்க, காட்டுக்கே ராஜாவான சிங்கங்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது.

0: முடியும் அவ்வளவு வாங்க, அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
1: RBI சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தரும் பாடல் உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஜென்சி வாணி ஜெயராம் குரலில் பாடல் கேட்கலாமா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் ஆயிரம்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு

0: இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனிமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது.

நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ண கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த 2 நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33 அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கை துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொர்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:30. மணிக்கும் நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: தாய்ப்பால் கொடுக்கும்போது எப்படி பிடிக்கிறாங்க, அவங்க குழந்தைக்கு வந்து வசதியா இருக்கா, அப்படி வசதியா இருந்தா மட்டும்தான் வந்து குழந்தையால நல்லா கவ்வி பிடிச்சி உறிஞ்சு குடிக்க முடியும். குழந்தைய வந்து இவங்க சரியா அணைச்சு பிடிக்காம இருந்தாலோ, காம்புல மட்டுமே குழந்தை கவ்வி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வச்சிருந்தாலோ லாட்ச் வந்து சரியா இருக்காதுங்க. சோ இதனால வந்து குழந்தை வந்து வாயை விட்டு எடுத்துட்டு அழத் தொடங்கும். பெரியவங்க சொல்லுவாங்க நல்லா அழுத்த பின்னாடி பால் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தவறான விஷயங்க. குழந்தை ரொம்ப பசியால ரொம்ப அழுந்து கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு வேகத்தினாலும் அந்த ஆத்திரத்தினாலையும் சரியா கவ்வி பிடிக்க மாட்டாங்க. அப்படி சரியா கவ்வி பிடிக்க மாட்டாங்கன்னா சரியான பாலும் போய் சேராதுங்க. அதனால வந்து குழந்தைய அழுக வச்சு குடிக்கிறதுன்றது நம்ம வந்து தவிர்க்கணும். குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடியே சில ஃபீடிங் கியூஸ், அதாவது பசி உணர்வு வரும்போது சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அந்த டைம்ல எடுத்து நம்ம கொடுக்கும்போது லாட்ச் கவ்வி பிடிச்சு பண்ணுவாங்க. பாட்டில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அதுல வேலையே இல்லைங்க. தாடையில இருக்கிற அந்த மசில்கெல்லாம் வந்து தசைக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. பால் இப்படி கமுத்துனீங்கன்னா பாட்டில் இருந்து சொட்டு சொட்டா வரும். அப்போ குழந்தை வந்து உறிஞ்சு குடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இதே தாய் கிட்ட போனா குழந்தைக்கு 40க்கும் மேற்பட்ட தசைகள் வந்து குழந்தைக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ அந்த கவ்வி பிடிக்கிறதுக்கு குழந்தைக்கு வந்து சிரமமா இருக்கும். ஈஸியா வந்துட்டு இருந்தது, இப்ப திடீர்னு நம்மள வேலை செய்யற மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஈஸியான ஆப்ஷனுக்கு வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்து கொஞ்சம் அழுகும். எப்போ பாட்டில் கொடுப்பாங்களா அப்படின்றதுக்காக சில பேர் வந்து ஐயோ குழந்தை அழுகுது பாட்டில உடனே கொடுன்னு கொடுத்துருவாங்க. இப்படியே தொடர்ச்சியா போகும்போது என்ன ஆகும்னா தாய்ப்பால் கவ்வி பிடிக்கிற அந்த திறனே குறைஞ்சு தாய்க்கும் அந்த மார்பகத்துல வந்து தூண்டுதல் குறைஞ்சு சுரப்பும் கம்மியாகுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து தாய்ப்பால் சுரப்பு கம்மியாகும். இன்னொன்று வந்து பாலோட வேகம். சில தாய்மார்கள் வந்து நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா இயற்கையா அவங்களுக்கு பால் வெளியே வரக்கூடிய வேகம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது குழந்தை வந்து திணறும், திணறி சில டைம் புறையேறும், சில டைம் உடனே வந்து இருமுவாங்க. இந்த பாலோட வேகமும் இன்னொரு காரணங்க. மார்பக காம்புல வந்து சில டைம் வந்து பிரச்சனைகள் இருக்கும், பிளாட் நிப்பிள் இல்லைன்னா இன்வெர்டட் நிப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா இருந்தாதான் கொஞ்சம் சிரமமா இருக்குமே தவிர, குழந்தை வந்து கவ்வி குடிக்க குடிக்க வந்து தானாகவே அந்த மார்பக காம்பு வந்து தானாகவே வெளியே வரும். முதல்ல வந்து பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பிரெக்னெண்டா இருக்கும் போது ஒருவேளை அப்படி இருந்தாலுமே அதுக்கான முறைகள் இருக்கு, அதை நம்ம வந்து சரிப்படுத்தலாம். ஆனா இது அனிச்சையா குழந்தை குடிக்க குடிக்க தானாவே வந்து வெளியில வரும் இயற்கையாகவே. இதனாலயும் சில டைம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அப்புறம் குழந்தையோட உடல்நிலை, சில குழந்தைங்களுக்கு வந்து மூக்கடைப்பு இருக்கலாம், அதனால வந்து அவங்களால வந்து சக் ஸ்வாலோ பிரீத் அப்படின்னு சொல்லுவோம், அதை உறிஞ்சிட்டு அப்புறம் வாயில இருக்கிறத முழுங்கிட்டு அப்புறம் ஒரு தடவை பிரீதிங் எடுப்பாங்க. இந்த கோஆர்டினேஷன் வந்து அவங்களுக்கு வந்து குறைவா இருக்கும். மூக்கடைப்பு இருந்தாலோ சளி இருந்தாலோ கொஞ்சம் கஷ்டமாகலாம். சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல் உதடு அப்புறம் உள்ள இருக்கிற பேலட் வந்து பிளவுபட்டு இருக்கும், கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த கவ்வி பிடிச்சி இந்த சக்ஷன் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு இந்த டங் டை லிப் டைன்னு சொல்லுவோம், அதனோட சில குழந்தைகள் நல்லா குடிக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஒரு 25% அரௌண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாய்ப்பால் நல்ல கவ்வி பிடிச்சி அந்த சக்ஷன் கொண்டு வரதுக்கான பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளும் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் சில காரணங்கள்ங்க. மன அழுத்தம், மார்பக பிரச்சனைகள், மெயினா பாத்தீங்கன்னா போதிய விழிப்புணர்வு இல்ல, இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். ஹார்மோன் வந்து சம நிலைமையில இல்லாம இருக்கிறது. தாய்ப்பால் சுரப்பு தூண்டக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாக்டின், ஆக்சிடோசின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ், இதோட குறைபாடுகள் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஆகும். அப்புறம் நாள்பட்ட நோய்கள், அதாவது கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய், அதிக ரத்த அழுத்தம், அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம், நீர்க்கட்டிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் உடல்நல பிரச்சனைகள் வந்து இன்டைரக்டா வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் கொண்டு வந்து அதனால வந்து தாய்ப்பால் சுரப்பு வந்து கம்மியாகும். பிரசவம் நடக்கும்போது அதிகமான ரத்தப்போக்கு நடக்கும்போது என்ன ஆகும்னா மூளையில இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் அஃபெக்ட் பண்ணி ஷியன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் வரும். இது வந்து கண்டிப்பா பால் சுரப்பு வந்து ரொம்ப குறையுங்க. இது மாதிரி வந்தா அதனால வந்து பால் சுரப்பு சில டைம் முற்றிலுமே அப்படியே நிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ நிகழ்ச்சியின்

0: நிறைவு பகுதியாக இயற்கையின் வரம் தாய்ப்பால். தாய் அமுதம் குறித்து நமக்காக விளக்கம் அளித்த தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரு, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார், என்னோடய 5 குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோற்று போகணும், நாம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன்குடன் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டால் அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
5: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
4: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்
5: என்ன
4: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

1269 கிலோ ஹெட்ஸ். இனி கேட்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். வளம் வர காத்திருக்கும் முதல் பாடல் அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 7:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதய கோவில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடல் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து எம் ரமேஷ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல். மதுர தென்றலில் மிதந்து வரும் அடுத்த பாடல் கன்னிராசி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில் பாடல். இதோ

நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பி சுசீலா உஷா ஸ்ரீனிவாசன் குரல்களில் பாடலொலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் 8:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக பிள்ளை நிலா திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi urges people to join Har Ghar Tiranga movement and hoist the tricolour at homes. India crosses 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. Indian and US Navy's explosive ordnance disposal exercise to begin today at Southern Naval Command in Kochi. Russia proposes railway route to India to reduce dependence on strategically important maritime routes like Strait of Hormuz. And Maharajan Arumuga Pandian clinches silver medal in men's 65 kg category at Asian Junior Weightlifting Championships in Tashkent.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். எப்பவும் நல்லதை நினைப்போம், நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். இப்போ நம் செவிகளுக்கு இனிமையை கூட்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி கேட்கலாமா? மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் இதோ.

0: பிரம்மா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் 8:43. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இதோ.

0: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் எஸ் ஜானகி குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. ஐந்து கரத்தனை என்ற விருத்தம், அதனைத் தொடர்ந்து சலமேல என்ற பஞ்சகராக வர்ணம், ஆதி தாளம் விஞ்சுமுறி வரதராஜ ஐயங்கார் இயற்றியது.

ಗರಿ ದನಿ ದರೆ ಚಕ್ಕಿ ದನಿ ದಮ ದನಿ ದಮ ಗ ಭಾಗ ಗರಿ ದ.

0: கணவர்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து அனுதினமுனு என்று தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை, பேகட ராகம் ரூபக தாளம்

ಪದ ಪದ ನೀ ದಮ ಮರಮ ಬನ ಮರಿ ಗಮ ಬನ ಸರಿ ರಿ ಗರಿ

Obrigado.

நேரம் இப்பொழுது 9:36. 7 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வி.எல்.குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து என்னை

அரங்கிசையில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் கலைஞனின் கைவண்ணம் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
3: வணக்கம் நேயர்களே, நம்ம வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது பொம்மைகள். பொம்மைகள் வேணாம்னு சொல்கிற குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து குழந்தைகள் வந்து பொம்மைகளோட ஐக்கியமாகுவாங்க. அந்த பொம்மைகளை பார்த்தோம்னா பல்வேறு விதமான பொம்மைகள் இருக்குது. மரத்தில் செய்கிற பொம்மை, விரலில் செஞ்ச பொம்மை, தலையாட்டி பொம்மை, பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய பொம்மைன்னு சொல்லி காலத்துக்கு ஏற்றாப்பில் வந்து டெக்னாலஜி மாற மாற புது புது விதமான பொம்மைகள்லாம் வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. அந்த பொம்மைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பொம்மைகள் எப்படி தயாரிக்கிறாங்க, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் உள்ள நிலைவு சுழிவுகள் என்னென்ன, அதை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. அவங்க யார், என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய அச்சாணி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு. மேடம் சொல்லுங்கள், உங்களை பற்றி அறிமுகம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த பிஸ்னஸை எத்தனை வருஷமாக

0: நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க மேடம்?
1: என் பேர் அபினியா முனியசாமி. கம்பெனி நேம் வந்து எஸ்எம் ஃபர்டாய்ஸ். இது வந்து மதுரை ஜெயகந்தபுரத்தில் இருக்குது. நான் 8 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்.
0: மேடம், நீங்கள் ஒரு இளம் தொழில் முனைவராக இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அடிப்படையாக?
1: நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார்.
0: என்ன மேடம், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இப்போ உள்ள டாய் மேனுஃபேக்சரிங் அதாவது பொம்மைகள் தயாரிப்புக்கும் எப்படி தொடர்பு, எப்படி நீங்கள் அந்த தொழிலுக்கு வந்தீங்க?
1: இல்லை, ஆரம்பத்துலேருந்தே பிஸ்னஸ் மேலே ஒரு மோகம்னு சொல்லலாம். அம்மா அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததை அவங்க தொழில் செஞ்சு தான் பார்த்துருக்கேன். அதனால் அப்போலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா. படித்து முடித்தோடனே ஜாப்னு போகிறத விட எங்கள் வீட்டில் உடனே மேரேஜ்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நான் வச்ச ஒரே ஆப்ஷன், நீங்கள் யாருனாலும் பாருங்கப்பா, ஆனால் தொழில் பண்ணுறவங்களா பாருங்கள், அது மட்டும்தான் நான் சொன்னேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் அவங்கள செலக்டும் பண்ணேன். நான் உள்ளே வரும்போது அவங்களுமே பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. எனக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். 2018 அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்குள்ளே உள்ளே வந்து அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனது அதுக்கப்புறம் தான்.
0: அதாவது இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம், அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அது ஒன்று ப்ரொஃபஷனலாக படிச்சிருப்பாங்க, இல்லை அந்த தொழிலில் வந்து வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ரகம் இதில்?
1: ரெண்டு ரகமே கிடையாது சொல்லப்போனால். எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு ஆப்ஷனாக அது கிடைக்கும் போது அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அதில் வெளியில் வரலான்னு பார்த்து அதுக்கு என்னென்ன தேவையோ அது நானாகவே ஓனாக கற்றுக்கிட்டு அப்படி தான் அதுக்குள்ளே வந்தேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அதை பற்றி எதுவும் நான் படிக்கவும் இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனோன்னா 2018 முன்னாடி வரைக்கும் எனக்கு மிஷின்னா எப்படி இருக்கும், தையல் மிஷின் எப்படி தைக்கணும் எதுவுமே தெரியாது. ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது எல்லாமே நானாகவே வீட்டில் இருந்து, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம அதை கட்டிங் எடுக்கிறோம், எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், அதை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம், எல்லாமே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன்.
0: தொழிலில் உள்ளே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பொம்மை தயாரிப்புக்கான அடிப்படை மூலப்பொருளை எங்கே வாங்குறீங்க?
1: அது ஃபுல்லாகவே நம்ம நார்த் சைடு தான் வாங்குகிறோம், டெல்லி கொல்கட்டா அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம இதில் வந்து இது மோனோபோலி மாதிரி தான் இருக்குது இன்னுமே தமிழ்நாட்டில். பெருசாக அதை பற்றின மேனுஃபேக்சரிங்கோ அதுக்கான பொருள் இங்கே எளிமையாக ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் எல்லாமே நார்த் சைட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம்.
0: இப்போ நம்ம எங்கே பார்த்தாலுமே ஒரு பொம்மை வாங்கினாலே சீன தயாரிப்புகள் தான் நிறைய வருது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பொம்மை தயாரிப்பு இப்போ எந்த லெவலில் இருக்குது?
1: இந்தியாவிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லி சைடு கொஞ்சம் இப்போது பண்ணிட்டு தான் வராங்க. நார்த் இந்தியா பேசிக்காக சொல்லப்போனோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் அது பெருசாக வரவே இல்லை. இப்போ வாங்கி விற்கிறனாலுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது இந்தியன் மேடாகவே இருந்தாலுமே அது நார்த் இந்தியன் சைட்லேருந்து தான் வருது. நம்ம சவுத் இந்தியாவில் அது இன்னும் பெருசாக எதுவுமே இதாக வரல. இப்போ நீங்கள் மதுரைன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஃபர் டாய்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் டாய்ஸில் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஃபர் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பேசும்போது டாய்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அதோட மேனுஃபேக்சரிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்தியாவை வந்து டாய் ஹப்பாக மாற்றணுன்ற மாதிரி நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணாமல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய சலுகைகள் கூட அறிவிச்சிருக்காங்க.
0: நம்மளுடைய மேனுஃபேக்சர் யூனிட் பொம்மைகள் தயாரிப்பில் என்ன விதமான வெரைட்டிஸ் என்ன விதமான ரகங்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதை என்ன ரேட்டில் வந்து இப்போ வந்து மார்க்கெட் கொண்டு வரீங்க?
1: நம்மளோடது ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்லி சாஃப்ட் டாய்ஸ் தான் சார். வெரைட்டிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டெடிபியர் மெயினாக இருக்குது. அது போக பில்லோஸ்னு நம்ம ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த ஹாட் ஷேப் சோஃபா குஷன் அந்த மாதிரி நம்ம தலைக்கு வச்சு தூங்க யூஸ் பண்ணுற பில்லோஸ் வச்சுருக்கோம். இது போக பிளாஸ்டிக் மாதிரி உள்ளே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கும், அதை வெளியில் டிசைனிங் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி. நம்ம ஸ்ட்ரீட் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்பி டால்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோரூம்லலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அது வந்து 300-500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அடித்தட்டு மக்களால் அதை வாங்க முடியாது, ஆனால் பிள்ளைங்க கார்ட்டூன்லாம் பார்க்கும் போது அந்த ஆசை இருக்க தானே செய்யும் பொம்பளை பிள்ளைங்க. ஸோ அதை வந்து நம்ம லோ காஸ்ட்டில் எப்படி அதை கொண்டு வரலான்னு பார்த்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டால்மே நம்ம வந்து இது பண்ணோம். எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த கோயில் சைடில் பாப்பா பொம்மை மாதிரி. அதுலேயே நாங்கள் இப்போது ஒரு ஒரு வருஷமும் 2-3 டிசைன்ஸ் மாற்றி மாற்றி வெரைட்டிஸ் கொடுத்துட்றோம், வேறு மாடல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றோம். டெடின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 25 சென்டிமீட்டர்லேருந்து 5 அடி வரைக்குமே நம்மள்ட்ட டெடி இருக்குது. 100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்குமே நம்மள்ட்ட பொருள் இருக்குது.

0: நம்மளுடைய manufacturing யூனிட்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க?
1: கம்பெனில வந்து இன்சைட் வந்து ஒரு 15 women's இருக்காங்க.
0: 15 பேர்.
1: ஆமா 15 பேர் இருக்காங்க. அது போக வெளியில ஜாப் வர்க் மாதிரி லேடிஸ்க்கு கொடுத்து நிறைய வாங்குறோம்.
0: இப்ப வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் எப்படி சம்பளம்ல எப்படி கொடுக்குறீங்க?
1: வீக்லி சேலரி தான் சார். அவங்களுக்கு அவங்க டெய்லி வேஜஸ் மாதிரி தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு மந்த்லிலாம் நம்ம போட்டு அவங்க அதில் பட்ஜெட் பண்ணி பண்ணுற அளவுக்கு அவங்க பெருசாக ஏர்ன் பண்ணல. ஸோ வீக்லி வீக்லி கொடுத்தா அந்தந்த வாரத்துக்கான செலவை அவங்க பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களோட.
0: வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை, உங்களுடைய பின்புலம் யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறது?
1: இப்போதைக்கு ஓப்பனாக சொல்லணும், ஹஸ்பண்ட் தான். எல்லாருமே வந்து பிஸ்னஸ் நோக்கி வராங்களான்னு தெரியல. பொதுவாக லேடிஸ் வந்து பெருசாக போனாலுமே ஜாபுக்கு தான் போகிறாங்க. பிஸ்னஸ்ன்னு பண்ணால் அது எந்த அளவுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் உள்ள எனக்கு வர ஐடியா இருக்குன்னு

0: தான் அந்தந்த வாரத்துக்கான செலவை அவங்க பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களோட.
1: வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை, உங்களுடைய பின்புலம் யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறது?
0: இப்போதைக்கு நான் ஓப்பனாக சொல்லணும், என் ஹஸ்பண்ட் தான். எல்லாருமே வந்து பிஸ்னஸ் நோக்கி வராங்களான்னு தெரியல. பொதுவாக லேடிஸ் வந்து பெருசாக போனாலுமே ஜாபுக்கு தான் போகிறாங்க. பிஸ்னஸ்ன்னு பண்ணால் அது எந்த அளவுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் உள்ள எனக்கு வர ஐடியா இருக்குன்னு சொல்லும் போதே என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக இது பண்ணி, நீ பண்ணு, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பண்ணுன்னு அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. இப்போயுமே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அவங்க சப்போர்ட் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியுமான்னு தெரியல.
1: பொம்மைகள் தயாரிப்பு இப்போ ஒரு கம்பெனியை வச்சு நடத்தணும் அப்படின்னா மிஷின்ஸ்லாம் வாங்குவீங்கல்ல, மினிமம் வந்து எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ தேவைப்படும்?
0: மிஷினரிஸ்ன்னு இதில் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் வராது. வீட்டில் தைக்கக்கூடிய நார்மல் தையல் மிஷினை வச்சே பண்ணலாம். அது நீங்கள் இப்போ நார்மல் மிஷின் பார்த்தா ஒரு 6000 ரூபா, அதில் ஒரு 4 மிஷின் போட்டு உள்ள லேடிஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வேலை பார்க்கலாம். இல்லை என்னால் அந்த மிஷினோட காஸ்ட்டுமே நீங்கள் கட் ஆஃப் பண்ண போறீங்கன்னா வெளியில் ஜாப் ஒர்க் மாதிரி கொடுத்து வாங்கலாம். நம்ம அதை எப்படி அதை பிளான் பண்ணுறோம், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் நார்த்லேருந்து ஃபர் அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபியூ லேக்ஸ் இருந்தாலே பண்ண முடியும். பெரிய முதலீடுன்னு கிடையாது, ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதை கொண்டு போகுன்ற போது முதலீடு நிறையா தான் இருக்கும். ரெண்டாவது இதில் டாய்ஸ்ன்னு பார்க்கும்போது இது அத்தியாவசிய பொருள் கிடையாது. ஒரு 6 மாதம்தான் ஓடும். ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தாலே ரஃப்பாகவே 6 மாதம்தான் ஓடும். அந்த 6 மாதத்தில் 3 மாதம்தான் பீக் சீசன் இருக்கும். 3 மாதம் சுமாராக இருக்கும். அடுத்த 6 மாதம் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா 3 மாதம் ஒன்றுமே இருக்காது. இந்த தொழில்னு இல்லை, நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலுமே 12 மாதமும் ஓடிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதை நம்ம எப்படி பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் தான் யார் சஸ்டெயின் ஆகிறாங்க, யார் பாதியிலே வெளியில் போயிடுறாங்கன்றது இருக்குது.
1: டாய் மேனுஃபேக்சரிங், பொம்மை தயாரிப்பில் வந்து பீக் சீசன்னா எதை சொல்லுவீங்க?
0: பீக் சீசன்னா இப்போ நம்மளோட ஷோரூம் பீஸ் கிடையாது, நம்மளோட ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அந்த கோயில் பக்கம் இருக்கிறவங்க, அந்த ரோட் சைடில் அதை வாங்கி விற்கிறவங்க, அந்த மாதிரி இது. ஸோ அதை மெயினாக நம்ம இது பண்ணி பார்க்கும்போது கோயில் திருவிழாக்கள்லாம் நடக்குதுல்ல அந்த மாதிரி இது, ஐயப்பன் சீசனு அதுதான் நம்மளுக்கு சீசன். இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டால் 2 மாதம் எங்களுக்கு எதுவுமே இருக்காது. டோட்டலாக இப்போ நீங்கள் ஒரு 1 லேக்குக்கு மந்தோட டேர்ன் ஓவர்னா ஒரு 10,000 ரூபாய் கூட ஓடாது இந்த ஆஃப் சீசனில். அந்த அளவுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் என்ன போடலாம், பிஸ்னஸ்க்கு வேறு என்ன போடலாம், ஐடியாஸ் என்ன பண்ணலாம், சீசன் வருதுன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி என்ன வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம இது பண்ணதுலேருந்து அதை இன்புட் மாதிரி போட்டு அந்த 2 மந்த்ஸை குவாலிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னா, இந்த மீனவர்கள்லாம் கடலுக்கு வந்து எப்பவும் போயிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்டு பார்த்தா வந்து ஏப்ரல் மே மாதத்தில் வந்து மீனவர்கள் கடலுக்கு போக மாட்டாங்க. அது வந்து இந்த மீன் குஞ்சுகள் வந்து இனப்பெருக்கிறதுக்காக வந்து 2 மாதம் போக மாட்டாங்க. அந்த காலகட்டங்களில் மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அத்தனுடைய வலையை வந்து சரிப்படுத்துறதுக்கு, அந்த போட்டெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுற யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் அந்த காலத்தை வந்து உங்களுடைய தொழிலுக்கான இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ?
0: ஆமாம், ஆமாம் சார்.
1: மேடம் அடுத்ததாக வந்து மார்க்கெட்டிங், நார்த் இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வரீங்க, இங்கே மதுரையிலே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, எப்படி வந்து சந்தைக்குள்ளே எப்படி கொண்டு போகிறீங்க, அதில் உள்ள சவால்கள் என்னென்ன இருக்குது?
0: என்னோடது மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறோம். என்னோட மேஜர் ரோல்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். அவங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை சொன்னால் அதை ஃபுல்லாக நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருவேன். 1000 பீஸ் ஆர்டர்னா என்னால் அந்த 1000 பீஸை வந்து அந்த 15 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணி என்னால் அதை அவுட்புட் கொடுத்துட முடியும். ஆர்டர் எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அது டோட்டலி அவங்களோட ஏரியா தான். இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடி மாதிரி நம்ம கடைக்காக போய் இதை நான் வச்சுருக்கேன், இந்த பொருள் என்கிட்ட இருக்குது, இதை சாம்பிள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ எல்லாமே மீடியான்னு வந்துருச்சு. வாட்ஸ்அப் இருக்கு, அது எதுனாலுமே இந்த ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்களா, உங்கள்கிட்ட இருக்கு, இது என்ன குவாலிட்டியில பிரைஸ்ல கொடுக்குறீங்க, அந்த மாதிரி தான் கேக்குறாங்க. சோ அந்த இதுல பாக்கும்போது நமக்கு ஈஸியா தான் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்க்கறத நம்ம வச்சிருந்தா போதும், சேல் பண்ணிரலாம்.

0: ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தா சோசியல் மீடியாவில் தன்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து விளம்பரப்படுத்துறாங்க. நீங்க அது மாதிரி ஏதாவது உத்திகள் கையாளுறீங்களா?
1: இல்லை சார், நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒரு ஐடியா இருக்கு, அதை ஆனால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல. நம்ம மேனுஃபேக்சரிங் பார்க்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணலை, டோட்டலாகவே பார்த்தோன்னா ஒரு 20 பொருள் அவ்வளோதான் வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து மொத்தமாக ஹோல்சேல்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுல தான் நாங்கள் பார்க்குறோம். நம்ம குவான்டிட்டி பிஸ்னஸ் தான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ளே நாங்கள் இன்னும் போகலை. அது நம்ம போகிறதுனா நம்மளோட ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டும் வச்சு பண்ண முடியாது. வெளியிலேருந்து ஒரு இதர பொருட்கள் வாங்கி ஒரு பிளாட்ஃபார்மில் கொடுத்தோம்னா தான் அது மக்கள் விரும்புவாங்க. இது மட்டும் என்கிட்ட வாங்கிக்கோன்னு சொன்னால் அது கொடுக்க முடியாது. மற்றதை வாங்கி கொடுக்குறோம்னா அது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் ரிகல்சல் பார்த்துட்டு தான் நம்ம அதை பண்ண முடியும். ஐடியா இருக்குது, பட் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல.
0: கண்டிப்பாக மேடம், ஃபியூச்சரில் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பிஸ்னஸை கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துருங்க.
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக.
0: பொம்மைகள் தயாரிப்பு தொழிற்சாலைக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் தேவையில்ல, சில லட்சங்கள் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு தொழில் சார்ந்த கடன் வாங்கின அனுபவம் உண்டா?
1: கண்டிப்பாக, கடன் வாங்காமல் தொழில் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு அது சந்தேகம் தான்.
0: என்ன கடன் வாங்கியிருக்கீங்க, எப்படி அந்த கடனை வாங்குறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கீங்க?
1: லோனுன்னா நம்ம பிரைவேட் செக்டர்ஸில் தான் வாங்கியிருக்கோம். பொதுவாக பிஸ்னஸ் லோன் எப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ப்ரூஃப் காட்டணும். இப்போ எங்களோட பிஸ்னஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா உதயம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம், நம்ம எம்எஸ்எம்இ வச்சுருக்கோம், அது போக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கோம். இது வந்து மந்த்லி மந்த்லி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கீமை பொறுத்து. அது போக இயர்லி ஒன்ஸ் ஐடி ஃபைல் பண்ணுவோம். இதெல்லாம் மினிமம் நீங்கள் 3 இயர்ஸ் கட்டியிருக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஸ் குரூப்ஸ்லையோ அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும். அதாவது ஒரு மந்த்லி நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க அதில் உங்களால் இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி கட்ட முடியும். அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்து இது பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு தாராளமாக லோன் எடுக்கலாம்.
0: என்ன நேர்களே, இப்போ மேடம் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி ஃபைலிங், ஐடி ஃபைலிங், எம்எஸ்எம்இ, உதயம் சர்டிஃபிகேட் இவ்வளோலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு தொழில் முனைவரில் இன்னும் அடுத்த கட்ட லெவல் ரீச் பண்ணணும்னா இதெல்லாம் வங்கிகளில் கொண்டு போய் கொடுங்க, தொழில் கடன் வாங்குங்க, இன்னும் தொழிலை பெரிய லெவலில் கொண்டு வரலாம். மதுரையில் மட்டும்தான் வந்து உங்கள் ப்ராடக்ட் சப்ளை ஆகுதா இல்லை அதையும் தாண்டி போயிட்டுருக்கேன் மேடம்?
1: இல்லை சார், மதுரையில் பண்ணுறோம், திருச்சியில் பண்ணுறோம், சென்னை பண்ணுறோம், வேலூர் பண்ணுறோம். மோஸ்ட்லி தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற மெயின் சிட்டிஸ் எல்லா பக்கமே போகுது. அதுலேருந்து சப் வெண்டாஸ் வந்து இப்போ ஒரு மெயின் சிட்டிக்கு போகுதுன்னா ஊர் சுற்றி கிராமத்தில் இருக்கிறவங்க டவுனுக்கு வந்து வாங்குவோன்னு வந்து வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம மெயின் சிட்டி சப்ளை பண்ணும்போது அங்கேருந்து ஸ்பிட் ஆகி அவங்கள்ட்ட இருந்து அடுத்தடுத்து கைமாறி போயிடும்.
0: அப்படியே பேசுகிறப்ப சொன்னீங்க ஆன் சீசன் ஆஃப் சீசன் சொன்னீங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் ஆன் சீசன் வரும், நல்லா கொஞ்சம் எங்களுக்கு க்ரோத் இருக்கும், சில இதில் கொஞ்சம் ஆஃப் சீசனாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தோம்னா எந்த ஒரு தொழில் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். ஒரு லாபம் இல்லாமல் ஒரு தொழிலை ரன் பண்ண முடியாது. அந்த வகையில் உங்களுடைய பொம்மை தயாரிப்பு தொழில் இப்போ எப்படி மேடம் போயிட்டுருக்கு?
1: லாபம்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் மட்டும் நம்ம இது பண்ணி நம்ம இதாக பார்த்தோம்னா இது நல்ல ப்ராஃபிட் தான். நீங்கள் அந்த ஆன் சீசன் ஆஃப் சீசன்னு சொல்கிறத வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம ஃபண்டிங் பட்ஜெட்லாம் கரெக்டாக அதை பண்ணி பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அந்த பட்ஜெட் நம்மளுக்கு ஒழுங்காக கையால் தெரியலன்னா இந்த பிஸ்னஸ்னால எந்த பிஸ்னஸ்னாலுமே நம்மளை ரன் பண்ண முடியாது. அதை ப்ராப்பராக சரி பண்ணிட்டாலே இது நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் தான்.
0: பிஸ்னஸ் 2018 ஸ்டார்ட் பண்ணதாக சொன்னீங்கல்ல, 18 அப்புறம் வந்து இந்த கிபி கீமு அப்படிங்கிற மாதிரி கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படிதான் நிறைய பேர் பிஸ்னஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா காலகட்டங்களில் எந்த விதமான சவால்களை நீங்க சந்திச்சு மீண்டு எழுந்து வந்தீங்க?
1: கொரோனா காலத்தில் நம்ம யாருமே வீட்டை விட்டு வெளியில வரல, மக்களுக்கு மற்றதை தாண்டி உயிர் பயன்றது பெருசாக வந்துருச்சு. நம்மளோட பிஸ்னஸ்ங்கும் போது வந்து அது டாய்ஸ், எந்த விதத்துலையுமே அது அத்தியாவசிய பொருளே கிடையாது. ஸோ எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப இதாயிடுச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும், 18, 19, 20 கொரோனா வந்துருச்சு. 2 வருஷம் தான் நாங்கள் அந்த பிஸ்னஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 2 வருஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. 2020 சுத்தமாக எந்த சேல்ஸுமே கிடையாது. திரும்பியுமே நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்க ஆரம்பித்து பழகினோம்.

0: மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பேங்க்ல நம்மளுக்கு ஹவுசிங் லோன் இருந்திருக்கும், பிசினஸ்க்கான வாங்கின லோன்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாமே பெண்டிங்ல அப்படியே தான் இருந்துச்சு. திரும்ப வரும்போது நம்மளுக்கு அதை குழியை திரும்பி அடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கான இது இன்னுமே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஒரு 2 வருஷங்கிறது ஒரு பெரிய இடைவேளை. நான் பிரெக்னெண்டா வேற இருந்தேன், குழந்தை பிறந்துச்சு, அதுக்கான தேவைகள் எல்லாமே இருந்திருக்கும். எல்லா தேவைகளுமே நம்ம அதுல இருந்தானே பூர்த்தி பண்ணிக்கணும். அப்ப அதுக்கான இது நிறைய இருக்கும்ல. சோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம்.
1: ஸ்ட்ரகிள் பண்ணி மீண்டு வந்துட்டீங்க நீங்க.
0: வந்துட்டோம்.
1: இப்ப எந்த ஒரு பிசினஸ்னாலுமே அடுத்த கட்டம் நகரும்னு சொல்லுவாங்க. ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன்னா அதை 2 பிரான்ச்சா மாத்தணும், 3 பிரான்ச்சா மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பிசினஸ்ல நான் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எதிர்கால இலக்கு என்ன மேடம்?
0: இது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் தான். இப்ப நான் வந்து ஒரு 15 பேர் வச்சு வேலை பாக்குறேன்னா அதுல ஸ்டிச்சிங்ன்றது ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய விமன்ஸ்க்கு வந்து வேலை கொடுக்கணும்ன்றது தான் என்னோட ஒரு மெயின் இது. இப்போ வந்து ஆண்கள் வந்து ஈஸியா வேலைக்கு போயிடுறாங்க, ஏன்னா அது அவங்களோட மெயின் இதா இருக்கு. படிச்சு வர பெண்களே வேலைக்கு போக இன்னுமே நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப படிக்காம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இதா இருக்கிற பெண்களுக்கு அதுல நிறைய இது இருக்கு. கிராமத்துல இன்னுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில பெண்களை விட இல்ல, ஒரு லேடிஸா இருந்து கம்பெனி நடத்துறோம், அது லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸோட இதே கிடையாது. போது அவங்க சரி லேடிஸ் தானே வர்க் பண்றாங்க விடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா விடுறாங்க இல்லையா. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம நல்லா யூஸ் பண்ணி நிறைய பெண்களுக்கு வந்து எனக்கு வேலை கொடுக்கணும், இன்னைக்கு ஒரு 4 மிஷினா இருக்கிறத 40 மிஷின் ஆகணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்கு. அது எக்ஸ்போர்ட் லெவல் கொண்டு போறனும், எந்த லெவல் கொண்டு போறனும், அவங்க க்ரோ ஆகி வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா நான் க்ரோ ஆயிடுவேன். இன்னைக்கு நான் 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், 40 பேருங்கும் போது நான் கொடுக்குற லெவல்ல இருக்கும் போது அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிருவேன் இல்லையா.
1: கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் மட்டும் வளரக்கூடாது, என்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதனால நிறைய பேர் வளரணும், அவங்க வளர்ந்தாங்கன்னா என்னால வளர முடியும் அப்படின்னு சொல்லி உங்க தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம்.

0: பொம்மைகள் தயாரிப்பு அப்படிங்கறத முதல் முறையா நான் இப்பதான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன், ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்வியூ. ஏன்னா பொம்மைகள் வச்சு விளையாண்ட காலம்லாம் உண்டு. நிகழ்ச்சி நிறைவா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப உங்களை போன்று கல்லூரி படித்து முடித்தவர்கள் இல்ல படித்தவர்கள், நான் வந்து எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன், கவர்மெண்ட் ஜாபே வேணாம், ஃபாரினுக்கு வேண்டாம், நான் சுயமா தொழில் செய்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய இளம் தொழில் முனைவோர்களுக்கு நீ என்ன மேடம் சொல்ல விரும்புறீங்க?
1: பிஸ்னஸ்ன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணிடுவீங்க, இதுதான் ஃபீல்டுன்னு. அதை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது எல்லாராலையும் முடியாது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கேதர் பண்ணிக்கணும். அடுத்து ஃபினான்ஸு, ஃபினான்ஸ் வந்து நம்ம அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுன்றது இருக்குது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் முதல்ல தேவை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா படித்து முடித்து வந்தோடனே நம்மளுக்கு கையில் இன்கம் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம் ஒரு 1 இயர் 2 இயர் சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்மளாக போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் நம்ம போட்டுட்டோம்னா அப்புறம் கவர்மெண்ட் வந்து சப்சிடி வச்சு நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து நம்ம என்ன தான் பொருள் நம்ம என்னமோ வச்சுருந்தாலுமே அதை எப்படி நம்ம வந்து அதர் எண்டில் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணுறோன்றது ஒரு மெயின் இது. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறைய இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதிலே நம்ம நிறைய பேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன இன்னோவேட்டிவாக நம்ம ப்ராடக்ட், அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது ஆன்லைனில் நம்ம ஈஸியாக இப்போ மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அடுத்து வந்து பிஸ்னஸில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறையா இருக்கும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்தோன்னே சூப்பராக ஆனாலுமே அதில் ஒரு சீசன்னு நிறையா வரும்போது, ஒரு டவுன் வரும்போது, என்னடா 3 மாதமாக எதுவுமே ஓடலை அவ்வளோதானா, ஏன்னா ஃபேமிலி ப்ரெஷருமே நிறையா இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலுமே சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போது ப்ரெஷர் நிறையா இருக்கும். இப்போ ஜாபுங்கும் போது மந்த்லி இன்கம் இதுதான் வரும், அதை வச்சு நம்ம 50,000 ரூபாயும் சரி 20,000 ரூபாயும் சரி அதை பட்ஜெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். பிஸ்னஸ் வந்து அப்படி இருக்காது, ஒரு அப் இருக்கும், அதோட பெருசாக ஒரு டவுன் இருக்கும், அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். நிறைய பேர் அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் வந்துடுறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமிலியோட தான் பார்க்கணும், அம்மா அப்பா ஒரு சைடு இருப்பாங்க, அடுத்து குழந்தை வந்துடும், எல்லாத்தையுமே அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியாமலே நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிடுறாங்க. ஸோ அதை நம்ம டேக்கிள் பண்ண கற்றுக்கணும். அடுத்து வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வேணும், புதுசு புதுசாக. இப்போ மக்களுக்கு வந்து எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக தான் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு கேக்னா நம்ம முன்னாடிலாம் கேக் கிரீம் போட்டு ஒரு ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர், சாக்லேட் கேக், ஒரு ஸ்ட்ராபெரி கேக், இவ்வளோ தான் நம்ம கேக்குன்னு சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் கேக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா என்னென்னமோ வெரைட்டி இருக்குது, மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க, எதுனாலும் வெரைட்டிஸ் தேவை. ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து இனோவேஷன் நிறையா தேவை, புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்க தான் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் சஸ்டெயின் ஆகி நிற்க முடியும். ஒரே இதை பொருளை வச்சு நம்ம முன்னாடி மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டு இதை சஸ்டெயின் பண்ணி வந்துட்டாலே இது பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை வைஸாக யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இன்டர்வியூ கிடச்சிருக்குன்னா இந்த இன்டர்வியூ வச்சு நான் எப்படி இதை வைஸாக யூஸ் பண்ணிக்கிறேன்றதை நம்ம யோசிக்கணும். சும்மா கூப்பிட்டாங்க வந்தோம் பேசணும் போகணுன்றது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட மிஸ் பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜில் வரணும்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியாவிலும் பொதுவாகவே பிஸ்னஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறது பெருசாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நம்ம அதர் சிட்டிஸ்லலாம் பார்க்கும்போது அது பெருசாக இல்லை. இப்போ நாங்கள் நார்த் சைடில் நிறையா பார்த்துருக்கோம், அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை வைஸாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சப்சிடி ஸ்கீமே நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரில, அவங்க அதை நிறைய ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை சின்ன லெவலில் ஃபேமிலியாக உள்ளே வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை ஒர்க் பண்ணி அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க பண்ணும்போது அடுத்தடுத்த தலைமுறை அவங்கள பார்த்து அது க்ரோ ஆகிக்கிட்டே போகுது. அது மாதிரி நம்ம சவுத் இண்டியன்ஸும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வரணும் அவங்களுக்கு பிஸ்னஸில், பொதுவாக வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு எனக்கு இருக்குது. நான் இப்போ நிறையா எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லேயே பார்க்கும்போது எல்லாருமே ஜாபை தேடி க்ரேஸாக ஓடிட்டு இருக்காங்க. ஐடி, ஏஐ அந்த மாதிரி. இன்னைக்கு போனோமா ஐடியில் போனோன்னா எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், மாப்பிள்ளை 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கவே பயப்படுறாங்க, எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. நிஜமாவே ரெண்டு பேர் சேர்ந்து க்ரோ ஆகிறது நல்லா இருக்கும், அப்பதான் அது நம்ம ஃபேமிலி நம்மளா உருவாக்குனது இதுன்ற ஒரு இது இருக்கும். லேடிஸ்க்கு அது ஏங்க தான் செய்யறாங்க, ஆனா பேரண்ட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. என் பேரண்ட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பரவாயில்ல நீ சேர்ந்து வந்துருவே அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.

0: பாப் வந்து இன்னைக்கு அவர் 50,000 வாங்கினார்னா கடைசி வரைக்கும் 50,000 ரூபா தான் வாங்குவாரு. சேர்த்து வேணா ஒரு 10,000-20,000 ரூபா வாங்குவாரு. ஆனால் பிசினஸ்ல வந்து நீங்க சேர்ந்து இது பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு, பெரிய ஸ்டேஜுக்கு நல்லாவே போகலாம். நம்ம குழந்தைங்களுக்கே அது ஒரு அஸ்திவாரமா போட்டு கொடுத்துடலாம். பிசினஸ் நோக்கி நிறைய இளைஞர்கள் வரணும்னு ஆசைப்படுறேன்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். உங்களுடைய அனுபவங்கள் இன்றைய சமூகத்துல எப்படி வந்து பிசினஸ் பண்ணா அது எப்படி கண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான விஷயங்கள்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட பிசினஸ் அடுத்த கட்ட நகர்வுகள் இன்னும் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்க மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து உங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணீங்க. அதற்காக மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.
0: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கும், என்னோட பேச்சை இவ்வளவு நேரமா கேட்ட மக்களுக்கும், இளைஞர்கள் வந்து தொழில் நோக்கி நிறைய பேர் வரணும்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய கலைஞனின் கைவண்ணம் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது கலைஞனின் கைவண்ணம் சிறப்பு நிகழ்ச்சி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
7: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
6: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
7: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
6: போட்டாச்சு போட்டாச்சு.
7: என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
6: உன் தம்பி தான்.
7: ஓரமாக நிறுத்தியாவது பேசுங்களேன்.
6: ஆ, என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ, அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிப்படலையே.
7: ஏம்மா, இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
8: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க. ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க, விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
9: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
10: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

கள்ளழகர் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா கிருஷ்ணராஜ் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:42. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடலில் வரும் அடுத்த பாடல் உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடலில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் இதோ.

0: மோனிசா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது இனிய பாடல்களோடு வலம் வரப்போகும் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் மனோரமா குரல்களில் பாடல் இதோ.
2: சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன்.
3: இன்னும்
2: கூட கிழியும் காது தடுக்கு.
3: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
3: ஆற பார்த்து பேசுறது நிலப்பிக்குதா?
2: தெரு வச்ச ஆத்தாவ பரப்பனா
3: பம்பு பண்ணுனே பொண்ணு போடுவேன்.
2: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா பூடு மேடம். நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
4: போவாதே.
2: அப்படி சொல்லு. ராஜா கைய

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கரகாட்டக்கார.

0: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் குச்சு சும் குச்சும் குச்சு சும் குச்சும் குச்சு சும் கு. வாசிங்க. அப்படிதான் எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோ.
1: என்னடா சொல்ல வர?
0: எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை சோ சோ சோழா குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோழா. எட்டு கட்டை நான் எட்டுவேன் வர்ணம் எட்டுத்தான் கட்டுவேன் இன்ப வெள்ளமா கொட்டுவேன் ரசிகன்னை.

நான் விட்டப்பா என் பாட்டை சோழா தோழா நச்சகிடதா. தேங்க்யூ. ரொம்ப சிக்குதடா.

0: புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் ஒலிக்கும் நேரம் 11:19.

0: ஆட்டமும் துள்ளலும்
1: வானம் என்ன கீழ் இருக்கு, பூமி என்ன மேல இருக்கு, சொர்க்கலோகம் பக்கம்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 11:30. ஆகாசவாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்
1: அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

ರಾಜಾ ರಾಜಾದಿ ರಾಜನಿಂದ ರಾಜ ಕೂಜ ತೂಕಾದಿ ವೇರಿಂದು ಕೂಜ ರಾಜಾ.

நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா பூஜா.

கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: மாநகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம்.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் காலை 11:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் பாடல் இதோ.

நேரம் காலை 11:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் செந்தூரா பூவே திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சசிரேகா குரலில் பாடல் இதோ.

காதல் பரிசு திரைப்படத்தில் இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை டி ஹெச் வசந்தா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல். இதில் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 3. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல். இரண்டு 40 ஹிந்தி மொழி பாடம் கற்றுக் கொடுப்பவர் ஆர் கமலஜா அவர்கள், கற்றுக்கொள்பவர் நாயட்டிக் ஸ்ரீவத்சவா அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 எமது பகல் நேர ஒளிபரப்பு நிறைவடைகிறது. மாலை 5:30 குரல் அமுதம் 350 தொடர்ந்து மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள்.

சென்னை அஞ்சல் 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2, அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த நிகழ்வுகள் சென்னை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 அச்சாணி, இதில் மருத்துவமனை உபகரணங்கள் குறித்து. 8:30 அச்சாணி, இதில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகன் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 இசை பேருரை கனகதாரா ஸ்தோத்ரா வைபவம் நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், 10:00 பாராளுமன்ற கேள்வி நேரம் குறித்த ஒளிப்பதிவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் TH வசந்தா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முதலாவதாக சேவிக்க வேண்டுமையா என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல், ஆந்தோலிக்கா ராகம், ஆதி தாளம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டுவசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடிய போது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இந்த பயணத்தின் போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக

0: கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015 523 இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025 அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13 கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி மூவர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில

0: மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் அலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 1,55,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 15 ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை பலத்த காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை வீசக்கூடும். மேலும் இதே நாட்களில் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்புண்டு. 40 to 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் 12 அன்று மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடமேற்கு வங்கக் கடற்பரப்பு, மத்திய வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை 14 வரை தொடரும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை கடலோர பகுதிகளில் 17 to 21 வினாடிகளுக்குள் அலைகள் 1.4 to 1.5 மீட்டராக உயரக்கூடும். நாளை இரவு 11:30 வரை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 to 21 வினாடிகளுக்குள், ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகள் 1.4 to 1.5 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியதலை முதல் வெம்பார் வரை 17 to 21 வினாடிகளுக்குள் 1.4 to 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்பள்ளி முதல் கூடுதலை வரை 17 to 21 வினாடிகளுக்குள் 1.4 to 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் அலைகள் 18 to 22 வினாடிகளுக்குள் 1.1 to 1.2 மீட்டராக உயரக்கூடும். மேலும் வேகம் வினாடிக்கு 1.6 to 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டி எல் மகராஜன், அமிர்தா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் ஜே கமலநாதன், இசை அசோக்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: ஏற்பாடாயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்கு.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான்

0: போக என் பேராண்டி 100 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கீழே 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட 50 வேத்து நீ பேசி விட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
3: ஒரு மணி 5 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament have been adjourned till 2 p.m. When the lower house reassembled after the first adjournment at 12 noon, Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal introduced the Tribunals Reforms Bill 2026 amid the opposition uproar. Coal and Mines Minister G. Kishan Reddy introduced the Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026. Minister of State for Home Nityanand Rai introduced the Kerala Alteration of Name Bill 2026. Minister of State for Cooperation Muralidhar Mohol introduced the National Cooperative Development Corporation Amendment Bill 2026. After that, the presiding officer Sandhya Ray urged the opposition members to go back to their seats and allow the House to function. The opposition members were on their feet demanding a statement from Union Home Minister Amit Shah over the issue of alleged police action during student protests over the NEET issue. As the pandemonium continued, the presiding officer adjourned the House till 2 p.m. The Har Ghar Tiranga movement is gaining momentum across the nation. In Maharashtra, Tiranga rallies were organized in various districts of the state, including Bid, Thane and Bultana. In Manipur, Chief Minister Yumnam Khemchand participated in the campaign from his residence. He urged the people to recognize themselves as Indians first, then a Manipuri. In Nagaland, the BJP organized a two-wheeler rally, Har Ghar Tiranga, in Kohima today. Prime Minister Narendra Modi has urged citizens to participate enthusiastically in the Har Ghar Tiranga movement and renew their collective resolve to contribute towards building a Vikasit Bharat. In Jharkhand, students have started a march from Jaipal Singh Munda Stadium towards the Jharkhand Legislative Assembly over alleged irregularities in recruitment examinations. The Jharkhand Public Service Commission, JPSC, and Jharkhand Staff Selection Commission, JSSC, Reforms Munch-led student agitation entered its 17th day today. The protesters are demanding cancellation of certain examinations, particularly the JSSC, CGL and a CBI probe into the alleged irregularities. The government has claimed that 98% of their demands have been accepted. Meanwhile, BJP leaders, including Leader of Opposition Babulal Marandi and State President Aditya Sahu, were detained while protesting outside Chief Minister Hemant Soren's residence. The gross merchandise value of the government e-marketplace GeM has increased from 422 crore rupees to over 1,55,000 crore rupees in the last decade. In a social media post, Union Minister of Commerce and Industry Piyush Goyal said GeM is emerging as a key driver of self-reliance that is also strengthening the foundation of a Viksit Bharat. On the occasion of World Lion Day, Prime Minister Narendra Modi has said India's Asiatic lion population is thriving, with its habitat and range expanding. Sharing an article written by Union Minister Bhupendra Yadav, Mr. Modi highlighted that the government's unwavering commitment to conservation, backed by strong community participation, is an inspiring example of protecting the country's wildlife and preserving the species for generations to come. Thousands of Kashmiri diaspora members staged a protest march in Bologna, Italy.

வான் சிந்தும் அமுதத்தின் வடிவெடுத்து வந்தாயோ, வான் சிந்தும் அமுதத்தின் வடிவெடுத்து வந்தாயோ, வண்டமிழின் தேனமுதாய் வடிவுற்ற சுடரே, வண்டமிழின் தேனமுதாய் வடிவுற்ற சுடரே. செவ்விதழ் புன்னகையில் தெய்வத்தின் அருளிருக்க, செவ்விதழ் புன்னகையில் தெய்வத்தின் அருளிருக்க, சிற்றடி தளர்நடையால் செழுமை தரும் செல்வமே, சிற்றடி தளர்நடையால் செழுமை தரும் செல்வமே. கலங்கமில்லா சிரிப்பினிலே கவலைகள் கரைந்திடுமே, கள்ளமில்லா கண்களிலே பேரண்டம் மிளிர்ந்திடுமே. களங்கமில்லா சிரிப்பினிலே கவலைகள் கரைந்திடுமே, கள்ளமில்லா கண்களிலே பேரண்டம் மிளிர்ந்திடுமே. சிறு விரலால் கைப்பிடித்து நீ நடக்கும் வேளையிலே ஜென்மத்தின் பயன் பேராய் அகிலமே சிலிர்த்திடுமே. சிறு விரலால் கைப்பிடித்து நீ நடக்கும் வேளையிலே ஜென்மத்தின் பயன் பேராய் அகிலமே சிலிர்த்திடுமே. மழலை சொல் அமுதினிலே மயங்கிடும் மாந்தரெல்லாம், மழலை சொல் அமுதினிலே மயங்கிடும் மாந்தரெல்லாம், மல்லிகை பூச்சிரிப்பில் மலர்ந்திடுமே வையகமும். தாயின் மடி சார்ந்து நீ தூங்கும் அழகினிலே இறைவனின் சாந்தமும் இணையற்று நின்றிடுமே. தாயின் மடி சார்ந்து நீ தூங்கும் அழகினிலே இறைவனின் சாந்தமும் இணையற்று நின்றிடுமே. புவியாளும் பெருங்குணமும் புகழோடு நலன்களும் குறையாது உடைச்சேர தெய்வங்கள் வாழ்த்திடுமே. ஆன்றோர் வழி நின்று அறிவொளியாய் மிளிர்ந்தே நீடூழி காலம் நிலமிதில் வாழியவே, நீடூழி காலம் நிலமிதில் வாழியவே.

0: இன்றைய எண்ணுயிர் தோடி நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு விட்டமின் டி மற்றும் அயன் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் இருக்கு, அது கட்டாயம் கொடுக்கணுமா மேம்?
2: ஆக்சுவலாக இப்போ எல்லா பேபிஸ்க்குமே கொடுக்குறாங்க, ஏன்னா தாய்ப்பால் வந்து முழுமையான ஒரு உணவு, எல்லா சத்துமே அதில் இருக்குனாலும் இப்போ விட்டமின் டி குறைவாக இருக்கு, அயனும் குறைவாக இருக்கிறதுனால உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது எல்லா பேபிஸ்க்குமே வந்து நீங்கள் விட்டமின் டி கொடுங்க, சப்ளிமெண்டேஷன் கொடுங்க பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் விட்டமின் டி எல்லா பேபிஸ்க்குமே கொடுக்குறாங்க. அயன் சத்து வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும் தேவையில்லை, அதுக்கப்புறமா அயனும் கொடுக்கலாம், அயன் ட்ராப்ஸும் கொடுக்கலாம். சப்போஸ் அந்த உங்கள் மதருக்கு வந்து டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அந்த பேபிஸ்க்கெலாம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொடுத்துடுறாங்க. இப்போ மதர் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மேபி விட்டமின் டி மட்டும் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அயன் வந்து இம்மீடியட்டாக தேவையில்லை. அதேமாதிரி பவுடர் பாலே கொடுத்து வளர்க்குற குழந்தைங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மில்க்லேயே எல்லாமே இருக்கும், விட்டமின் டி, அயன், எல்லா சத்தும் அதிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கும் நம்ம தனியாக கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. அந்த பவுடர் மில்க்கே தான் சில பேபிஸ் குடிக்குது, அந்த மாதிரி பேபிஸ்க்கு அதுலேயே எல்லா சத்துமே இருக்கும்.
1: ஓகே. பிறந்த குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வர்றது ரொம்ப காமனாக இருக்குது, அந்த மஞ்சள் காமாலையை குணமாக்குறதுக்கு தாய்ப்பால் முக்கியத்துவம் வகிக்குதா?
2: சரி, மஞ்சள் காமாலை நியூ பார்ன் ஜாண்டிஸ்ன்றது இட்ஸ் எ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், வயதுக்குள்ளே இருக்கும் போது அதுக்கு அம்மாவுடைய பிளட் இருக்கும், வெளில வந்ததோ அது வந்து ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் வந்து அடல் ஹீமோக்ளோபினாக மாறும். அப்படி மாறுறப்ப தான் அந்த ஜாண்டிஸாக வந்து அது வெளியில் தெரியுது, அது ஒரு 2-3 டேஸில் அப்படி கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதை வந்துக்கும் தாய்ப்பாலுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, நார்மலாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் இளம் அந்த வெயில் நம்ம காலையில் வைக்க சொல்லுவோம் 10 மினிட்ஸ் பேபியை. ரொம்ப ஜாண்டிஸ் அதிகமாக இருக்க அளவு அப்படின்னா அங்கே ப்ளூ லைட் இருக்கும் ஹாஸ்பிட்டலில், அந்த ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்கிறது. ஸோ அதில் வச்சு பேபியை வச்சு அது நார்மல் லெவலுக்கு ஜாண்டிஸ் வந்த பிறகு அனுப்பிச்சிருவோம். பட் ஜாண்டிஸ், நியூ பார்ன் ஜாண்டிஸ்ன்றது இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ், எல்லா பேபிக்குமே ஜாண்டிஸ் வந்து தான் கிளியர் ஆகும்.
1: ஓகே.
2: பட் சில பேபிஸ்க்கு தாய்ப்பால் ஒத்துக்காது, அந்த பேபிஸ்க்கு தான் அந்த தாய்ப்பாலை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த என்சைம் இருக்காது, அதெல்லாம் ரேர் தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம். அப்படி இருக்க பேபிக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே ஜாண்டிஸ் வரும், அது ரொம்ப ரேர். அந்த பேபிஸ்க்கு மட்டும்தான் நாங்கள்

0: மதர் ஃபீட் வந்து வேணான்னு சொல்லுவோம். பட் அது இட்ஸ் வெரி வெரி ரேர், அதையும் ஞாபகம் வச்சுட்ருக்காதீங்க. மற்ற நார்மலாக இருக்கிற எல்லா பேபிஸ்க்குமே நியூபார்ன் ஜாண்டிஸ்ன்றது வெரி வெரி காமன். அதுக்கும் தாய்ப்பாலுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கலாம்.
1: ஓகே மேம். அதே போல் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாய்ப்பாலில் இருந்தால் அதிகமாக கிடைக்குதா? இப்போ இதுவே ஃபார்முலா மில்க் கொடுக்குற குழந்தைக்கு அந்த இம்யூனிட்டி பவர்ன்றது கம்மியாக இருக்குமா?
0: சி, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு டெஃபரெண்ட்டாக இதுதான் சுப்பீரியராக இருக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையும் பவுடர் மில்க் குடிக்கிற குழந்தையும் நீங்கள் கம்பேர் பண்ண சொன்னீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை டெஃபரெண்ட்டாக இட் இஸ் சுப்பீரியர் சைடு. ஏன்னா எதிர்ப்பு சக்தி வர்றது மட்டும் இல்லை, அந்த மதர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட் அம்மா கிட்ட இருக்கோன்ற அதுக்கு நல்லா தெரியும். அந்த ஹார்ட் பீட் வந்து ஃபீல் ஆகும். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதும் பேபிக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் ஃபீல் ஆகும். அதே பிறந்த பிறகும் அது ஃபீல் ஆகிறப்ப அதுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்காது வெளி உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேபி வந்து நல்லா போல்டாக நல்ல எனர்ஜியாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு பேபின்னா அது மதர் ஃபீட் குடிக்கிற பேபிஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். பவுடர் மில்க் அதோட வெயிட் போடுறதும் பார்த்தீங்கன்னா மதர் மில்க் மட்டுமே குடிக்கிற பேபிலாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் போடுறதுலாம் இருக்காது, பட் பவுடர் மில்க் பாசிபிள்.
1: ஓகே மேம். இப்போ மிக்ஸ்டு ஃபீடிங் கொடுக்குறாங்களே மேம், தாய்ப்பாலும் கொடுக்குறாங்க பவுடர் பாலும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி மேம் இருப்பாங்க?
0: பவுடர் மில்க் மட்டுமே குடிக்கிற பேபி நல்லா தான் இருக்கும். ஏன்னா பவுடர் மில்க் எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் மெயின்லி இட் இஸ் மேட் ஒன்லி ஃபார் த நியூபார்ன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு தாய்கிட்டேருந்து வரக்கூடிய தாய்ப்பாலில் என்ன மாதிரியான விகிதத்தில் அந்த சத்துக்கள் இருக்கோ அதை ஒத்து தான் இதுலேயும் இருக்கும் இந்த பவுடர் மில்க்லேயும். அதனால பெருசாக ஒன்றும் பேபிக்கு வந்து ஒன்றும் சேஞ்சஸோ இல்லை டிஃபிகல்ட்டிஸோ குறைபாடுகளோ எதுவும் இருக்காது, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இது ஆனால் சுப்பீரியர் ஆஃப்கோர்ஸ், தாய்கிட்டேருந்து டைரெக்டாக எடுக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும்.
1: ஓகே மேம். இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதால தாய்க்கு ஏற்படும் உடல்நல நன்மைகள் என்ன மேம்?
0: டெஃபினட்டாக நிறைய நன்மைகள். ஒன்று வந்து பெரிய நன்மை என்னென்னா நம்ம பேபியை நம்ம பார்த்துக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். எந்த மதராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பேபியை பார்த்துக்கணும்னா ரொம்ப டஃப்பான ஜாப் அது. அதுவும் ஃபஸ்ட் டைம் மதர்ன்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா பேபியும் மதரும் குயிக்காக ஜெல்லாகிடுவாங்க. சரி, எதுக்கு பேபி அழுகுது, அது என்ன பண்ணால் சமாதானம் ஆகும், அது எப்படி வச்சுக்கணும், எல்லாமே மதருக்கு வந்து நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மதரும் பேபியும் சூப்பராக ஒரு டீம் ஆகிடுவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அதனால தான் ப்ரெஸ் ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது, இம்மிடியட்டாக ஃபீட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் தே ஜெல் வித் ஈச் அதர் வெரி நைஸ்லி வெரி குயிக்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், அதான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் ஏறாது. சப்போஸ் சுகர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், இல்லை சுகர் வராது. அதை தவிர லாங் டேர்ம் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீட் பண்ணுற மதருக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இதெல்லாம் ரிசர்ச்லேயே ப்ரூவன். ஸோ அதனால் எல்லா மதருமே வந்து நம்மளுடைய டியூட்டியாக அதை நினைக்கணும். இந்த நன்மைகளுக்காக மட்டும் கிடையாது, இட்ஸ் எவ்ரி மதர்ஸ் டியூட்டி. ஃபஸ்ட்டு 1 இயர் ஷுட் பி டெடிக்கேட்டட் டு த பேபி. இதுதான் நான் ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியனாக பல குழந்தைங்கள பார்க்குறோம்ல வருஷம். ஸோ அப்போ பார்க்குறப்ப இந்த எந்த பேபியாக இருந்தாலும் அந்த 1 இயராவது அந்த குழந்தைக்காக நம்ம வந்து அது கூட இருக்கணும், அது ஃபீட் பண்ணிவிட்டு அதை கேர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே மேம்.

0: இப்போ வந்து குழந்தையே பார்த்துட்டு இருக்கிறதால நிறைய மதர்ஸ் வந்து அவங்களோட ஹெல்த்தே பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆலோசனை மேம் நீங்கள் வழங்குறீங்க?
1: அப்படி வந்து ஓவரா வந்து ஹெல்த்தையே பார்த்துக்காம இருக்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்காம இருக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேர்லாம் வந்து மூஞ்சி கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கிறது கூட வந்து அப்படியே இருப்பாங்க. நான் எங்கே வெளில போகிறேன், நான் எதுக்கு ட்ரெஸ் போட்டு நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும், நைட்டிலே இருக்கிறவங்களாம் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கிளினிக்கே நைட்டில் தான் வருவாங்க, கேட்டால் எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலாம் மேடம் எனக்கு, இந்த நைட்டி தான் பார்த்துதுன்ட்டு 24 hours நைட்டிலே இருப்பாங்க சில பேர். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நம்ம ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிறந்ததுமே என்னம்மா திடீர்னு உனக்கு 25 எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சாம்மா, என்ன ஃபியூ மந்த்ஸ் தானே, வி ஆர் ஸ்டில் மேபியோ 23, 24, 25, 26 ஸ்டில் யூ ஆர் வெரி யங். அதனால அப்பையும் வந்து உங்களை நல்லா கேர் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஹாஸ்பிட்டல் வரும்போது நல்ல சாரீஸ் எடுத்து கொடுத்துங்க. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் நைட்டி போட்டுக்கிறீங்கனாலும் கட்டாயமாக ஒரு நாளைக்கு 3-4 நைட்டிஸ் சேஞ்ச் பண்ணணும், ஒரே நைட்டில் காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கக்கூடாது. அது வந்து ஒன்று வந்து ஹைஜீன் சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டிங் ஸ்வெல்ல நிறைய பேபிஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, ஃபீட்ஸே எடுக்காது, உங்களுக்கு என்ன ரீசன்னே தெரியாது, ஆக்சுவலாக நம்ம நைட்டில் இருக்கிற ஸ்மெல்லு அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கட்டாயமாக 3-4 times நைட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுள் காட்டன் நைட்டிஸு, ஜிப்பு பாப்பா கணத்தில் குத்துற மாதிரி உறுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுமாதிரி ஃபீடிங் பிரேசியர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, ஃபீடிங் டைமில் கட்டாயமாக பிரேசியர் போடணும், பிரேசியர் போடாமல் இருக்கக்கூடாது. பிரேசியர் போடலைனாலே ரொம்ப வந்து இந்த பிரஸ்ட் வந்து பெயினும் அதிகமாகிடும், இன்னும் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு

0: டக்குன்னு கொஞ்சம் பால் இதானா கூட பெயின், ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆகிடும். ப்ளஸ் அந்த ஷேப் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஃபீடிங் டைமில் கட்டாயமாக பிரேசியர் போடணும். அதே மாதிரி ப்ரெக்னென்சிலையும் கட்டாயமாக பிரேசியர் போடுங்க, காட்டன் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரேசியர்ஸையும் 2-3 times சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு உங்களுக்கு வேணும்னா வாசனை கூட போட்டுக்கோங்க. ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அந்த ஸ்மெல்ஸ் வந்து பேபிஸ்க்கு எப்பயுமே பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்மெல்ஸ் இருக்கிற மாதிரி பவுடர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொன்று வந்து அந்த சமைச்சிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து ஃபீட் பண்ணுறீங்கனாலும் நைட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். ஏன்னா அந்த ஃபுட்டோடைய அந்த ஸ்மெல்லு, ஆயில், சில சமயம் அந்த மிளகாயோடைய நெடியெல்லாம் கூட நம்ம நைட்டியில் அப்படியே இருக்கும், படிஞ்சிருக்கும். ஸோ சில பேபிஸ் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும், அதுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது, சுத்தமாக வச்சுக்கிறது, நம்மளை கட்டாயமாக 2 times பாத் எடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் திங்ஸு, பட் இட் ஆல் வில் மேக் யூ ஃபீல் குட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கூட. தட்ஸ் வாட் யூ ஷுட் கேர் யுவர்செல்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி தான் பொசிஷன் முதல்ல நான் சொன்னேன், நல்ல பொசிஷனில் வச்சு கரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப இந்த பேக் பெயின், நெக் பெயின்லாம் வரவே வராது. அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் ஒரு அப் டு ஃபீடிங் ஒரு 6 months வரைக்குமாவது அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுங்க. இல்லை DHAன்னு ஒரு டேப்லெட் இருக்கும், அதை எடுக்கிறப்ப அது மில்க்லையும் செக்ரெட் ஆகும், அது பேபியோட பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். DHAயும் அப் டு 1 year வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியராக கால்சியம் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 கால்சியம், 1 அயன், அந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப டயர்டாக மாட்டீங்க, பேக் பெயின் சிவியராக இருக்காது. இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு 6 months ஜாயின் பண்ண ஒர்க்னாலும் கூட இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் உங்களையும் வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும். கரெக்டாக சாப்பிடணும், நமக்கு வேணுங்கிற லிக்விட் டயட்டை அதையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி சாப்பிடணும். அதுதான் முதலே நான் சொன்னேன், பாப்பா கூட்டுறது முன்னாடி முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறமா பாப்பாவுக்கு ஊட்டுங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறது. அதே மாதிரியே வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம எல்லாமே மதருக்கு தான் சொன்னோம், பட் மதர் ஃபீடிங்கை பொறுத்தவரை வீட்டில் இருக்கவங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்களில் இப்போ இங்கே சிட்டிஸில் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை, கிராமங்கள்லலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரைவசின்றதே இருக்காது, அது எப்படி ஃபீட் பண்ணோம், ஒரு ப்ரைவசியே இல்லாமல் ஒரு ரூம் கூட கொடுக்க வேணாம், பட் ஒரு மூளையாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்க்ரீனையாவது கட்டி அந்த ஒரு இதை கொடுங்கம்மா. சின்ன பிள்ளைங்க ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் முடியவே முடியாது, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வந்து ஜென்ஸ் எல்லாரும் அங்கே அந்த ரூம்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அந்த தாய்க்கு வந்து தாய்ப்பாலே கொடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டிங் த மதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபஸ்ட்டு 10 days அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஜெல் ஆகிற டைம், அந்த டைம் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ரைவசி. அதே மாதிரி என்கரேஜ்மெண்ட், நிறைய வீட்டில் என்னென்னா குழந்தை அழ ஆரம்பிச்சது அடுத்து அவ்வளோதான், வீடே கிடுகிடுக்கும், ஐயோ பாப்பாளுக்கு ஃபீட் பண்ணு ஃபீட் பண்ணு ப்ரெஷர். அப்போ என்னாகும், அது சரியாக லேட்ச் ஆகலை, அந்த பாப்பா வந்து சரியாக ஃபீடிங் லேர்ன் பண்ணலன்னா அந்த மதர் மேலே பயங்கர ப்ரெஷர் வந்துடும், உடனே பால் பவுடர் கரைச்சி டக்குன்னு ஊதி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கணும், இட் வில் டேக் சம் டைம். அம்மாவுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும், அந்த பாப்பாவுக்கும் டைம் கொடுக்கணும். இல்லைனா உடனே குத்தமான குத்தமாக இருக்கும், பாப்பா பால் குடிக்க மாட்டேங்குது, பாப்பா கக்குது, பாப்பா தும்முது, பாப்பா வந்து தூங்கிடுது, இப்படி வரிசையாக ஒரே கம்மியாக. நம்ம பிறந்த குழந்தை கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, எடுத்ததுமே இவ்வளோ பெரிய குத்து பார்த்துருக்கேன், அதுக்கு புரியாது பேசாமல் இருக்குது, ஆனால் பின்னாடி உங்களை வச்சு செய்ய போது பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த பாட்டிங்க கிட்டலாம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு 10-15 days வந்து அந்த மதருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து பூஸ்ட் பண்ணுங்கள், அவங்க பேபியோட ஜெல்லாகிறதுக்கு டைம் கொடுங்க, ப்ரைவசி கொடுங்க, நல்ல உணவை கொடுங்க. 1-2 hours உணவை கொடுத்து கட்டாயமாக உன்னால் ஃபீட் பண்ண முடியும். அது உன்னை விட யார் பெஸ்ட்டு பர்சன், உன் பாப்பாவை தூக்கிறதுக்கு பயப்படாத, தைரியமாக தூக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்து ஃபீட் பண்ண வைக்க வேண்டியது வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய டியூட்டி. ஸோ இது வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டமே நாங்கள் சொல்லி தான் அனுப்பிச்சிருவோம், சொல்லி அனுப்புவோம். பட் இருந்தாலுமே நான் இந்த இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தயவுசெய்து பெரியவங்க இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு அந்த பேபிக்கும்.
1: ஓகே மேம், பிரசவத்திற்கு பிறகு கருப்பை சுருங்கிறதுக்கும் தாய்ப்பாலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தாய்ப்பால் வந்து கருப்பையை சுருங்க வைக்கிறதுக்கு ஏதாவது முக்கிய பங்கு வகிக்குதா?
0: ஆமாம்மா, கட்டாயமாக. ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின் தேவை, அந்த ஆக்சிடோசின் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை நல்லா சுருங்க வைக்கும். ஸோ தாய்ப்பால் நல்லா கொடுக்குறாங்கன்னா அதனால தான் இம்மீடியட்டாக கொடுத்துருவோம், பேபியை ஃபீட் பண்ண வைப்போம், அப்போ ப்ளீடிங் கம்மியாகிடும். ப்ளஸ் மதருடைய கர்ப்பப்பை நல்லா சுருங்குறப்ப என்ன ஆகும்னா தாய்க்கு வந்து ஃபர்தராக எப்படி இருந்தாலும் ஒரு 30-40 days வரைக்கும் கூட நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சமாக இருக்கும் ப்ளீடிங். ஸோ அதனால் இம்மீடியட்டாக தாய்ப்பால் கொடுக்கறது, அதுவும் ஃபஸ்ட்டு 2 months ரொம்பவே வந்து இந்த கர்ப்பப்பை சுருங்கி நார்மல் அதோட குழந்தையோட இதுக்கு வரத்துக்கு, இயல்பு நிலைக்கு வரத்துக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: ஓகே, அந்த கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் மேம் எடுக்கத்துக்கும்?
0: ரியலாக பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிவரி ஆன அடுத்த செகண்டு இவ்வளோ பெருசாக இருக்கிற கர்ப்பப்பை சரண் அப்படியே ஸ்ட்ரிங் படி பலூன் ஊதுனதை நம்ம காத்தெடுத்து விடோன்னா எப்படி ரிசுன்னு வந்துடும், அது மாதிரி சரண் சுருங்கிட்டு வந்துடும். வித்தின் ஒரு 3-4 days பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோடைய நார்மல் சைஸை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக பிக்கராக இருக்கும், பட்

0: வித்தின் 3-4 டேஸ்க்குள்ளே உள்ளே போயிடும். அந்த வயிற்றில் இருக்க ஸ்பேஸெல்லாம் பழையபடி குடலுக்கெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இறங்கி போயிடும் கீழே. ஸோ வித்தின் எ வீக் போயிடும் அது. பட் கம்ப்ளீட்டாக அதோட ரத்த ஓட்டம்லாம் குறைஞ்சி இதாகிறதுக்கு 6 வீக்ஸ். அதை தான் நம்ம வந்து 6 வாரம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ அந்த 6 வாரம் வந்து இந்த உடம்புல ஏற்பட்ட அந்த ப்ரெக்னென்சினால் ஏற்பட்டக்கூட மாற்றங்கள் எல்லாமே மாறி அந்த ஹார்மோன்ஸ்லாம் குறைஞ்சி திரும்ப கர்ப்பப்பை வந்து பழையபடி சுருங்கி உடலில் உள்ள நீரெல்லாம் கிளியர் ஆகி ரத்தத்தினுடைய அளவெல்லாம் பழையபடி போய் அதெல்லாம் மாறுறதுக்கு தான் அந்த 6 வாரங்கள்.
1: ஓகே மேம்.

0: போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி கையாள்வது?
1: ரியலாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை வந்து ப்ளூன்னு சொல்லுவோம். போஸ்ட்பார்ட்டம் ப்ளூஸ்ன்றது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு லைட்டாக வரும், எல்லாருக்குமே வரும். குழந்தை பிறந்தது பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக அப்படியே அது பிங்க்குன்னு சொல்கிறது, போஸ்ட்பார்ட்டம் பிங்க். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி தான், அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அவர் டூ டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கீழே போயிடும், அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்லாம். அப்படி கீழே போகிறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபீலிங் டவுன், நம்மளால் எதுவும் முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை கவனிச்சிக்கிறதுக்கு, சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வசதி இல்லை, யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. பேபி இவங்களே ஹோல் நைட், ஏன்னா நியூபார்ன் வந்து தூங்கவே தூங்காது, இது வந்து ஜென்ரல் ரூல். அதனால் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கும் அது. ஸோ அப்போ அதை கவனிச்சுக்கணும். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் அந்த பேபியை நைட்டு பார்த்துக்கணும். அந்த மதருக்கு டே டைமில் நல்லா ஃபுட்டு கொடுக்கணும், நல்லா கேர் பண்ணணும். இதெல்லாம் இருந்தாலே அந்த ப்ளூஸ் வந்து அப்படியே லைட்டாக இருக்கும், அப்படியே போயிடும், பெருசாக மாறாது.

0: பட் இந்த மாதிரியான கேர் எதுவும் இல்லை. அவங்களுக்கு வந்து லைட்டாக ப்ளூஸ் இருக்குது, ஷீ ஹாஸ் டிஃபிகல்ட்டி ஃபுட்டு, இது எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டி இருக்குது. ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை. அதோட இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலே இருக்கும் சைக்கேட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை சில லேடிஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ளூஸ் வந்து கிராஜுவலாக அப்படியே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். அவங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேபியை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, பேபிக்கு ஃபீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, தலை குனிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. எப்பொழுதும் அவங்க பேசக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரக்தியாக இருக்கும். அந்த பேபிக்கும் பேபி மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனோ இதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மதருக்கும் ஒரு வித்தியாசமான எந்த பிஹேவியர் இருந்தாலுமே அது டெஃபினட்டாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் தான். அதையும் நம்ம வந்து கவனிக்காமல் விடுறோம், அதை வந்து க்யூர் பண்ணாமல் விடுறோம்னா அது வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் சொல்லுவோம். அது டோட்டலாக அவங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாக மாறிடுவாங்க. அது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த ப்ளூஸ்லேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரும்பாலான சமயங்களில் அதனால தான் நாங்கள் சொல்லி அனுப்புறது, நல்லா அந்த பிரசவமான பெண்மணிக்கு நல்ல உணவு, ரெண்டாவது நல்ல ஒரு ரெஸ்ட், அட்டிகல் நைட் மட்டுமாவது ரெஸ்ட்டு. இந்த ரெண்டு கேர், மாரல் அண்டு இந்த ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுத்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ், 11 டேஸ்லேயே அந்த ப்ளூஸ் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக டிசப்பியர் ஆயிரும்.
1: ஓகே மேம். மேம் அதே போல் பிரசவத்திற்கு பிறகு ஃபர்ஸ்ட் மாதவிடாய் வந்து எப்போது மேம் தொடங்கும்?
0: அது ஒவ்வொருத்தரும் உடம்பு ஆக பொறுத்தது. ஏன்னா இந்த ஃபீடிங் ஹார்மோன் இருக்கிறப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வராது நிறைய பேருக்கு, இல்லைன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அப்படி வரலாம். பட் யூஸ்வலாக அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 6 வீக்ஸ் மோஸ்ட்லி வராது. அந்த 6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த 6 வீக்ஸ் வந்து கர்ப்பப்பை சுருங்கக்கூடிய டயத்தில் நிறைய பேருக்கு அது வரைக்குமே கூட லைட்டாக பீரியட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கலாம். பட் ரொம்ப ஏர்லியர்னா 3 வீக்ஸ், டெலிவரி ஆன 3 வாரம் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு. இப்படி யூஸ்வலாக 6 வீக்ஸ், 6 வாரம்.
1: மாதவிடாய் நேரங்களிலும் மாதவிடாய் பிறகும் குழந்தைக்கு பால் புகட்டலாமா? பாலோட உற்பத்தி அதே மாதிரி வருமா?
0: அல்ல, பால் கொடுக்கறதுக்கும் அந்த மாதவிடாய்க்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்காது. அவங்க ஃபீடிங் பண்ணலாம், பட் என்னென்னா பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் நல்லா ஃபீட் பண்ணீங்க, உங்களுக்கு பீரியட்ஸே வரல அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் கம்மி. பட் ஆனால் அப்பயும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3-4 மந்த்ஸ் பீரியட்ஸ் வராது, அப்படியே விட்டுருவாங்க, கடைசியில் பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க, அது கூட தெரியாமல் 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சு வருவாங்க. ஸோ அதனால் ஃபீடிங் டயத்தில் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி கம்மியாக இருக்கும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா. அதே மாதிரி அப் டு 1 இயர் 1.5 இயர்ஸ் வரைக்கும் கூட சில பேருக்கு வந்து ஃபீடிங் டயத்தில் பீரியட்ஸே வந்து வராமல் இருக்கும். அது கூட நார்மல் தான். ஒன்ஸ் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே மேம். இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. இதன் நிறைவு பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: ஹாய் கலை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
4: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன், தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
3: தண்ணி இருக்கட்டும், இந்தா தர்பூசணி பழம், இதை சாப்பிடு.
4: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
3: என்னடி இவ்வளோ இனிப்பா இருக்கு? இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்குறேன், எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
4: அப்படியா, சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
3: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்குறேன்.
4: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து

0: பாடலை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடிய போது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாயத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிம வள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், VCK, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின் போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டு

0: மூத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 காசுகள் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17 நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி நீர் மேலாண்மை அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும்.

0: தலைப்புச் செய்திகள். நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: நேயர்கள் கேட்டது பாரதியார் பாடல். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: சாப்பிட்டாலே காலம் கடந்ததுதான் சொல்லணும். இரவுல அதே மாதிரி நான் வெஜிடேரியன் உணவுகள்.

0: வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அமைதியான மதிய வேளையில் இனிமையான பாடல்களுடன் நேயர்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 6-60 திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாமா?

நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 2:27. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில் பாடல் இதுவும்.

வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஆர். கமலஜா அவர்கள், மாணவர் நைதிக் ஸ்ரீவாத்சவா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து சோட்டா காந்தி என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம். சரி நைதிக், இப்பாடத்தை படி.
1: ஜக்கு ஜக்கு தேக் மே தேரே லியே க்யா லாயா ஹூ துபாய் சே.
2: ஜக்கு ஜக்கு, உனக்காக துபாயிலிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார்.
1: கஹதே ஹுவே சுஹேல் பாக்தா ஹுவா ஸ்கூல் கே மைதான் மே படே பர்கத் கே பேட் கே பாஸ் பஹுஞ்சா.
2: என்று சொல்லிக்கொண்டே சுஹேல் பள்ளியின் மைதானத்தில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்திற்கு அருகில் ஓடி வந்து சேர்ந்தான். பர்கத் கா பேட் ஆலமரம்.
1: யஹி தோ ஜகா தி உன்கே மில்னே கி.
2: இதுதான் அவர்கள் எல்லோரும் கூடுமிடம்.
1: கோபு சந்து நந்து கீதா கங்கா சபி வஹா தே பர் ஜக்கு நஹி தா.
2: கோபு சந்து நந்து கீதா கங்கா எல்லோரும் அங்கிருந்தார்கள், ஆனால் ஜக்கு இல்லை.
1: ஜக்கு கஹா ஹே சுஹேல் நே பூச்சா தோ லட்கியா தோ கிசக் கை.
2: ஜக்கு எங்கே என்று சுஹேல் கேட்டபோது சிறுமிகள் நழுவி விட்டனர்.
1: ஒரு லட்கே பி நசர் சுரானே லகே.
2: சிறுவர்கள் பார்வையை தவித்தனர். கிசக்னா நழுவுதல்.
1: சந்து கஹா ஹே ஜக்கு தேரே கர் கே பாஸ் தோ ரஹதா ஹே சுஹேல் நே ஃபிர் பூச்சா.
2: சந்து எங்கிருக்கிறான் ஜக்கு? வீட்டிற்கு பக்கத்தில் தானே வசிக்கிறான் என்று சுஹேல் மீண்டும் கேட்டான்.
1: தங் மத் கரோ யார் முஜே நஹி பதா அஜீப் ஆவாஸ் மே சந்து போலா.
2: சும்மா தொந்தரவு செய்யாதே நண்பா, எனக்கு தெரியாது என்று ஈனஸ்வரத்தில் சந்து சொன்னான்.
1: ஆல் சப் கக்ஷா கி தரஃப் சல் தியே.
2: பிறகு எல்லோரும் வகுப்புக்கு சென்று விட்டனர். கக்ஷா வகுப்பு, ஆவாஸ் குரல்.
1: சுஹேல் தோடி தேர் தோ கடா ஹி ரஹா.
2: சுஹேல் சிறிது நேரம் வரை நின்று கொண்டிருந்தான்.
1: உசே சமஜி நஹி ஆ ரஹா தா கி சப் இஸ் தர பர்தாவ் க்யோ கர் ரஹே ஹேன்.
2: ஏன் எல்லோரும் இப்படி மழுப்புகிறார்கள் என்று அவனுக்கு புரியவே இல்லை.
1: சபி தோ உஸ்கே தோஸ்த் தே.
2: எல்லோரும் அவனுடைய நண்பர்கள்.
1: ஆர் வே சப் ஜக்கு யா ஜகன்நாத் ரெட்டி கே காரண் ஹி உஸ்கே தோஸ்த் பனே தே.
2: மேலும் அவர்கள் எல்லோரும் ஜக்கு என்கிற ஜெகநாத் ரெட்டியினால்தான் அவனுடைய நண்பர்கள் ஆனார்கள். தோஸ்த் நண்பன், இதன் எதிர்ச்சொல் துஷ்மன் எதிரி.
1: ஜக்கு நே ஹி சப்சே பஹலே ஹாத் படாயா தா தோஸ்தி கா.
2: ஜக்கு தான் எல்லோருக்கும் முன்னே நட்பு கரங்களை நீட்டியவன்.
1: வ ஜப் துபாய் சே விஜயவாடா கே இஸ் சென்ட்ரல் ஸ்கூல் மே ஆயா தோ டர் ரஹா தா.
2: அவன் துபாயிலிருந்து விஜயவாடாவில் உள்ள இந்த சென்ட்ரல் ஸ்கூலுக்கு வந்தபோது மிகவும் பயந்திருந்தான். டர்னா பயப்படுதல்.
1: உஸ்கே அப்பு கே இன்தகால் கே பாத் உஸ்கி அம்மி ரேஹானா நே அப்னே பச்சோ சுஹேல் ஆர் சையத் கே சாத் வாபஸ் ஆனா ஹி சஹி சம்ஜா.
2: அவனுடைய அப்பாவின் மரணத்திற்கு பின் அவனுடைய அம்மா ரெஹனா தன் குழந்தைகளான சுஹேல் மற்றும் சையத்துடன் திரும்பி வருவதுதான் சரி என்று நினைத்தாள்.
1: பராய தேஷ் மே அகேலே ரஹனா உன்னே அச்சா நஹி லக் ரஹா தா.
2: வீட்டு நாட்டில் தனியாக இருப்பது அவர்களுக்கு அவ்வளவு நன்றாக படவில்லை. பராய தேஷ் வீட்டு நாடு.
1: இஸ்லியே உன்னோனே பாரத் ஆக்கர் அப்னே மாதா பிதா கே பாஸ் ஆக்கர் ரஹனே கா நிஷ்சய் கியா.
2: அதனால் அவர்கள் இந்தியாவில் உள்ள தன் அப்பா அம்மாவுடன் தங்க நிச்சயித்தார்கள்.
1: சுஹேல் விஜயவாடா கே சென்ட்ரல் ஸ்கூல் மே பர்த்தி ஹோ கயா.
2: சுஹேல் விஜயவாடாவில் உள்ள சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்ந்தான்.
1: பஹலே தின் ஜப் வ கக்ஷா மே ஆயா.
2: முதல் நாள் அவன் வகுப்பறைக்குள் நுழைந்தான்.
1: ஆர் அத்யாபக் நே உஸ்கா பரிச்சய பூச்சா தோ சபி உஸ்கி தரஃப் ஐசே தேக் ரஹே தே ஜைசே கோய் அஜூபா ஹோ.
2: முதல் நாள் ஆசிரியர் அவனை பற்றி விசாரிக்கும் போது எல்லோரும் அவனையே விசித்திரமாக பார்த்தார்கள்.
1: துபாய் சே ஆனே கே காரண் உஸ்கே கப்டே அலக் தே.
2: துபாயிலிருந்து வந்ததால் அவனுடைய உடையும் தனித்திருந்தது. அஜூபா விசித்திரம்.
1: ஆர் உன்மே வ படா ஸ்மார்ட் லக் ரஹா தா.
2: அவன் அதில் மிகவும் அழகாக தெரிந்தான்.
1: உஸ்கே பாஸ் தப் ஸ்கூல் கா யூனிஃபார்ம் நஹி தா.
2: அவனிடத்தில் அப்போது பள்ளி சீருடை இல்லை.
1: ந ஸ்கூல் கே காலே ஜூத்தே.
2: பள்ளிக்குண்டான கருப்பு நிற ஷூவும் இல்லை.
1: உஸ்கா பஸ்தா பி அலக் தா.
2: அவனுடைய புத்தகப்பையும் வித்தியாசமாக இருந்தது. பஸ்தா புத்தகப்பை.
1: இஸ்லியே பச்சே உஸ்ஸே கத்ரா ரஹே தே.
2: அதனால் குழந்தைகள் அவனிடமிருந்து விலகி இருந்தார்கள்.
1: சுஹேல் யஹ தேக் கர் பேச்சைன் ஔர் ஹைரான் ஹோ ரஹா தா இதர் உதர் தேக் ரஹா தா.
2: சுஹேல் இதை பார்த்துவிட்டு அமைதி இல்லாமல் கவலையிட்டும் அங்கும் இங்கும் பார்த்து

0: கொண்டிருந்தான்.
1: கஹா பேட்டே குச் சமஜ் நஹி பா ரஹா தா,
0: எங்கு உட்கார்வது என்று எதுவும் புரியாமல் இருந்தான்.
1: தபி ஜக்கு உட்டா ஔர் போலா, சுஹேல் ஆவ் இதர் ஆவ் மேரே சாத் பேட்டோ.
0: அப்போது ஜக்கு எழுந்து, சுஹேல் வா இங்கு என் பக்கத்தில் உட்கா என்று சொன்னான்.
1: மேரா நாம் ஜெகநாத் ரெட்டி ஹே,
0: என் பெயர் ஜெகநாத் ரெட்டி.
1: சப்கி தர தும்பி முஜே ஜக்கு கஹ சக்தே ஹோ கஹகர் உஸ்னே ஹாத் படாயா,
0: எல்லோரையும் போல நீயும் என்னை ஜக்கு என்று அழைக்கலாம் என்று சொல்லி கொண்டே கையை நீட்டினான். ஹாத் படானா கையை நீட்டுதல்.
1: சுஹேல் நே ஃபௌரன் ஹாத் மிலாயா ஔர் ராஹத் கி சாஸ் லி,
0: சுஹல் உடனே கை கொடுத்தான். பிறகுதான் அவன் அமைதி பெருமூச்சு விட்டான். ஃபௌரன் உடனே.
1: உஸ் தின் சே தோனோ பக்கே தோஸ்த் ஹோ கயே,
0: அந்த நாளிலிருந்து இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர். பக்கே தோஸ்த், நெருங்கிய நண்பர்கள்.
1: தீன் சார் மஹினே பாத் உசே அம்மி கே சாத் பாஹர் ஜானா படா,
0: மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு தன் அம்மாவுடன் வெளியே செல்ல நேரிட்டது. மஹினா மாதம்.
1: வ ஜானா நஹி சாதா தா பர் அம்மி அகேலே கேசே ஜாதி,
0: அவன் போக விருப்பப்படவில்லை, ஆனால் அம்மா தனியாக எப்படி செல்வாள்.
1: இஸ்லியே நானாஜி கா கஹனா மான்னா படா,
0: அதனால் தாத்தா சொன்னதை கேட்க வேண்டியிருந்தது. நானாஜி அம்மாவுடைய அப்பா.
1: ஆஜ் வாபஸ் ஆகர் ஜப் ஜக்கு கோ மில்னே கயா தோ உஸ்கே பாரே மே கோய் குச் நஹி பதா ரஹா,
0: இன்று திரும்பி வந்து ஜக்குவை சந்திக்க சென்றபோது அவனை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வர இயலவில்லை.
1: கக்ஷா மே பி அத்யாபக் நே பதா நஹி கா ஜவாப் தியா,
0: வகுப்பில் கூட ஆசிரியர் தெரியவில்லை என்று சொன்னார்.
1: வ பிரின்சிபல் கே ஆஃபீஸ் கி ஓர் கயா,
0: அவன் பிரின்சிபலின் ஆபீஸுக்கு சென்றான்.
1: பாஹர் கடே சப்ராசி நே உசே அந்தர் ஜானே நஹி தியா,
0: வெளியில் நின்று கொண்டிருந்த காவலாளி அவனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. சப்ராசி காவலாளி.
1: ஔர் ஜப் உஸ்னே கஹா மே ஜெகநாத் ரெட்டி கே பாரே மே பூச்னா சாதா ஹூ,
0: பிறகு அவன் ஜெகநாத் ரெட்டியை பற்றி கேட்க விரும்புவதாக சொன்னான்.
1: தத் சப்ராசி போலா கியா ஜான்னா சாதே ஹோ உஸ் கோடி கே பாரே மே,
0: அப்போது அந்த காவலாளி, என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், அந்த தொழு நோயாளியை பற்றியா?
1: சுஹேல் கோ மானோ ஜட்கா லகா,
0: சுஹேலுக்கு உடனே உதறல் இழுத்தது.
1: ஹா ஹா கோடி தபி தோ உசே ஸ்கூல் மே ஆனே சே மனா கர் தியா கயா ஹே,
0: ஆம் ஆம் தொழு நோய், அதனால் அவனை பள்ளிக்கு வருவதற்கு தடை விதித்துள்ளனர்.
1: தும்ஹாரி பலாய் இசி மே ஹே கி தும் உசே பூல் ஜாவ், சப்ராசி நே கஹா,
0: அவனை நீ மறப்பதுதான் உனக்கு நல்லது என அந்த காவலாளி சொன்னான்.
1: சுஹேல் கோ படா துக் ஹுவா கி ஜக்கு பீமார் ஹே,
0: சுஹேலுக்கு ஜக்கு நோயுற்றுள்ளான் என்பதை கேட்டு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது.
1: ஔர் உசே ஜப் மதத் கி ஜரூரத் ஹே தோ சப் தோஸ்த் ஔர் அத்யாபக் உஸ்ஸே மூ மோட் ரஹே ஹே,
0: எப்பொழுது அவனுக்கு உதவி தேவையோ அப்போதுதான் எல்லா நண்பர்களும் ஆசிரியரும் அவனை பார்த்து முகத்தை திருப்பி உள்ளனர்.
1: வ கர் கயா ஔர் இன்டர்நெட் சே குஷ்ட ரோக் கே பாரே மே சப் சூச்சனாய் இக்கட்டி கி ஔர் சல் படா ஜக்கு கே கர்,
0: அவன் வீட்டிற்கு சென்று இன்டர்நெட் வழியாக தொழு நோய்க்கு உண்டான எல்லா ஆலோசனைகளையும் சேகரித்து ஜக்குவின் வீட்டிற்கு சென்றான்.
1: வஹா தாலா லகா ஹுவா தா,
0: அங்கு அவன் வீடு பூட்டியிருந்தது, தாலா பூட்டு.
1: தூசரே தின் ஸ்கூல் கே பஜாய் வ ஜக்கு கி தலாஷ் மே நிகல் படா,
0: மறுதினம் பள்ளிக்கு பதிலாக அவன் ஜக்குவை தேடி புறப்பட்டான். தலாஷ் தேடல்.
1: வ ஜப் ஜக்கு கே கர் கே பாஸ் கயா தோ தேகா கி ஜக்கு கி மா இதர் உதர் தேக்தி ஹுய் ஆச்சல் மே குச் சிபா கர் ஜல்தி ஜல்தி சல் ரஹி தி,
0: அவன் ஜக்குவின் வீட்டிற்கு பக்கத்தில் சென்றபோது அங்கு ஜக்குவின் அம்மா இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே தன் புடவையினால் முகத்தை மறைத்து கொண்டு அவசர அவசரமாக சென்று கொண்டிருந்ததை பார்த்தான். ஆஞ்சல் புடவை தலைப்பு, சிப்பானா மறைத்தல்.
1: சுஹேல் பி உன்கே பீச்சே ஹோலியா,
0: சுஹேலும் அவள் பின்னால் சென்றான்.
1: வ ஷஹர் கே பாஹர் ஏக் புரானே கண்டஹர் கி தரஃப் ஜானே லகி,
0: அவள் நகரத்திற்கு வெளியே ஒரு பாழடைந்த கட்டிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தாள். புராணா பழைய, இதன் எதிர்ச்சொல் நயா புதிய.
1: சுஹேல் பீச்சே ஹி தா,
0: சுஹேல் பின்னாடியே இருந்தான்.
1: உஸ்னே தேகா கண்டஹர் கே சாம்னே ஜக்கு பேட்டா தா,
0: அவன் அந்த கட்டிடத்திற்கு எதிரே ஜக்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். சாம்னே எதிரில், இதன் எதிர்ச்சொல் பீச்சே பின்னால்.
1: ஜக்கு கோ தேக்தே ஹி வ குஷி சே சில்லாயா,
0: ஜக்குவை பார்த்தவுடன் அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கத்தினான்.
1: ஜக்கு தூ யஹா ஹே ஔர் மே துஜே டூண்டதே டூண்டதே பாகல் ஹோ கயா ஹூ கல் சே,
0: ஜக்கு ஜக்கு, நீ இங்கே இருக்கிறாயா? நான் உன்னை நேட்டிலிருந்து தேடி தேடி பைத்தியம் ஆகிவிட்டேன்.

0: பார்த்தே வா ஜக்குக்கே பாஸ் பஹுஞ்ச் கயா
1: என்று கத்திக்கொண்டே தாவி தாவி அவன் ஜக்குவின் பக்கத்தில் சென்றான். சலாங் மார்னா தாவுதல்.
0: உசே கலே லகானே கே லியே ஹாத் படாயா ஹி தா கி ஜக்கு போலா.
1: அவன் கழுத்தோடு கட்டி கொள்வதற்காக கையை நீட்டும் பொழுது ஜக்கு கூறினான்,
0: மச்சு மச்சு முஜே நஹி தோ யஹ ரோக் துஜே பி ஹோ ஜாயேகா.
1: தொடாதே, என்னை தொடாதே, இல்லை என்றால் இந்த நோய் உன்னையும் தொட்டிக்கொள்ளும்.
0: ஔர் வ பீச்சே ஹட்னே லகா
1: என்று சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் நகர்ந்தான்.
0: பர் சுஹேல் நே உசே பகட் ஹி லியா.
1: ஆனால் சுஹேல் அவனை பிடித்து விட்டான்.
0: ஔர் போலா பேட் ஔர் பதா யஹ மாஜ்ரா க்யா ஹை.
1: பிறகு உட்கார், இந்த நிலைமை உனக்கு எப்படி ஏற்பட்டது எனக் கேட்டான்.
0: ஆண்டி கம் சே கம் ஆப் ही बताइए.
1: आंटी நீங்களாவது சொல்லுங்களேன்.
0: ஸ்கூல் மே ஹமாரே தோஸ்த் அத்யாபக் ததா ஆப்கே படோசி கோயி பி குச் நஹி பதாதா. சுஹேல் நே கஹா.
1: பள்ளியில் எங்களுடைய நண்பர்கள், ஆசிரியர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் யாரும் எதுவும் சொல்லவில்லை என்று சுஹேல் சொன்னான்.
0: கியா பதாவு பேட்டா.
1: என்ன சொல்வது மகனே?
0: ஜிஸ் தின் தும் கயே உஸ் தின் ஷாம் கோ ஜப் ஜக்கு கர் ஆயா தோ உஸ்கே பேசே கூன் ஆ ரஹா தா.
1: எந்த நாளில் நீ சென்றாயோ அந்த நாளின் மாலை பொழுதில் ஜக்கு வீட்டிற்கு வந்தபோது அவனுடைய காலிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. கூன் ரத்தம், பயிர் கால், ஷாம் மாலை பொழுது.
0: ஔர் உசே பதா ஹி நஹி தா.
1: ஆனால் அவனுக்கு அது தெரியவில்லை.
0: நா உசே தர்த் மஹ்சூஸ் ஹோ ரஹா தா.
1: அவனுக்கு வலியும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியும் இருக்கவில்லை. மஹ்சூஸ் உணர்ச்சி.
0: ஹம் உசே டாக்டர் கே பாஸ் லே கயே.
1: நாங்கள் அவனை டாக்டரிடம் அழைத்துச் சென்றோம்.
0: ஔர் உன்னோனே தோனோ பேரோ ஔர் ஹாத்தோ மே சுயி சுபோகர் தேகா.
1: அவர் இரண்டு கால்கள் மற்றும் கைகளில் ஊசி குத்தி பார்த்தார். சுயி ஊசி.
0: பர் ஜக்கு கோ கோய் சுபன் மஹ்சூஸ் நஹி ஹுயி.
1: ஆனால் ஜக்குவிற்கு எந்த தொடு உணர்ச்சியும் இல்லை.
0: தப் டாக்டர் நே கஹா கி ஜக்கு கோ குஷ்ட ரோக் ஹோ கயா ஹை.
1: அப்போது டாக்டர் ஜக்குவிற்கு குஷ்ட ரோகம் வந்துவிட்டது என சொன்னார்.
0: ஔர் வ உஸ்கா இலாஜ் நஹி கர் சக்தே.
1: அவரால் அவனுக்கு வைத்தியம் செய்ய முடியாது என கூறிவிட்டார். இலாஜ் கர்னா வைத்தியம் செய்தல்.
0: குஷ்ட ரோக் கா நாம் சுன்தே ஹி ஹம் சப் நிஷ்பிரப் ஹோ கயே.
1: குஷ்டரோகம் என்று சொன்னவுடன் நாங்கள் எல்லோரும் திக்பிரமை பிடித்தார் போல இருந்துவிட்டோம்.
0: தூசரே தின் சே ஜக்கு ஸ்கூல் பி நஹி கயா.
1: மறுநாள் ஜக்கு பள்ளிக்கு செல்லவில்லை.
0: பர் ஐசி பாத்தே சுப்தி ஹே கியா.
1: இதை மறைக்க முடியுமா என்ன?
0: ஜப் ஸ்கூல் மே பாத் பஹுஞ்சி தோ ஸ்கூல் கே பிரின்சிபல் நே பி கஹலா பேஜா கி வ ஜக்கு கோ ஸ்கூல் மே நஹி ரக்கேங்கே.
1: பள்ளியில் இந்த பேச்சு போய் சேர்ந்தவுடன் பள்ளியின் பிரின்சிபல் ஜக்குவை இனிமேல் பள்ளியில் வைத்திருக்க மாட்டோம் என்று செய்தி அனுப்பிவிட்டார்.
0: ஜக்கு கி மா நே சுபக்தே ஹுவே கஹா
1: என்று ஜக்குவின் அம்மா சொன்னாள்.
0: சுஹேல் ஜக்கு கோ சஹலாத்தே ஹுவே போலா.
1: சுஹேல் ஜக்குவை சமாதானப்படுத்தி கொண்டே சொன்னான்.
0: பாகல் ஹை சப் இத்னா நஹி ஜான்தே கி குஷ்ட ரோக் இலாஜ் சே எக்தம் டீக் ஹோ சக்தா ஹை.
1: தொழுநோயை வைத்தியத்தினால் முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்று கூட தெரியாத பைத்தியக்காரர்கள் தான் எல்லோரும் என்று கூறினான்.
0: ஔர் டாக்டர் ஷுரூ மே ஜோ தவாய் தேதே ஹை உஸ்ஸே சூத் கா டர் பி நஹி ரஹதா.
1: மேலும் டாக்டர் ஆரம்பத்திலேயே எந்த மருந்து தருகிறாரோ அதை சாப்பிடும் போது நோய் பரவும் என்ற பயம் கூட இருப்பதில்லை.
0: மேனே இஸ் ரோக் கே பாரே மே படா ஹை.
1: நான் இந்த நோயை பற்றி படித்திருக்கிறேன்.
0: சலோ அப் கர் சலோ ஆண்டி ஆப் பி.
1: செல்லுங்கள், எல்லோரும் வீட்டிற்கு செல்லுங்கள். ஆண்டி நீங்களும் கூட.
0: நஹி சுஹேல் ஜப் தக் ஜக்கு டீக் நா ஹோ ஜாயே ஹம் வாபஸ் கர் நஹி ஜாயேங்கே.
1: இல்லை சுஹேல், எப்பொழுது ஜக்கு இந்த நோயுடன் இருக்கிறானோ அதுவரை நாங்கள் வீட்டிற்கு திரும்ப போவதில்லை. சரி நைத்திக், இத்துடன் இப்பாடத்தை முடித்துக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் ஆர் கமலஜா அவர்கள். மாணவர் நைட்டிக் ஸ்ரீவாத்சவா. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 9:30 கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சி 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம்

வேதியன்றல் 5 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். இளையான்குடி, அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், காரைக்கால், திருமனூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், சின்னக்கல்லாறு, பேசின்பாலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கொடைக்கானல், பெரம்பூர், புதுக்கோட்டை, வால்பாறை, சென்னை சென்ட்ரல், சின்கொனா, சோலையாறு, சோத்துப்பாறை, சிவகங்கை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், சென்னை பாரிமுனை, ஹைஸ் ஹவுஸ், தீர்த்தாண்டநத்தம், சென்னை, சிதம்பரம், மணலி, ஆயன்குடி, கமுதி, வால்பாறை பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, திருவையாறு, கடலூர், அண்ணாமலை நகர், வளசரவாக்கம், பேராவூரணி, ஸ்ரீமுஷ்ணம், மஞ்சளாறு, வட்டானம், நெற்குன்றம், மாதவரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நத்தம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மலையூர், திருவாடானை, பள்ளிக்கரணை, முதுகலத்தூர், செம்பரம்பாக்கம், அமைந்தகரை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, சாலிகிராமம், கரம்பக்குடி, மணலி புதுநகரம், மதுரை, மதுரை வடக்கு, மேட்டூர், தேவக்கோட்டை, ஹவுசூர், செங்குன்றம், பள்ளிக்கரணை, மேட்டுப்பள்ளி, நுங்கம்பாக்கம், கடலாடி, நீடாமங்கலம், கொளத்தூர், வந்தவாசி, குடுமியான்மலை, வடபழனி, கொள்ளிடம், தல்லாக்குளம், மடிப்பாக்கம், பெரம்பூர், செங்கம், விம்கோநகர், கோலியனூர், சோழவரம், மேட்டூர், கும்பகோணம், எண்ணூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் அதிகள வெப்பநிலையில் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் 100 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர் இருந்தது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் 100 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டங்களின் 100 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு, இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதியன்றும் 16ஆம் தேதியன்றும் இதே வானிலைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்புண்டு. வட தமிழகத்தில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கும், மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும்

0: வீச கொடுமை கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாசவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை எமது மாலை ஒளிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகிறது. அதில் கேட்கலாம் குரல் எண் 350.
1: பற்றுகபற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகபற்று விடற்கு.
2: பற்றில்லாத இறைவனின் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுக்களை விடுவதற்கு இதுவே வழி. குறள் எண் 350, அதிகாரம் துறவு.
1: பற்றுகபற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகபற்று விடற்கு.
2: பற்றில்லாத இறைவனின் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுக்களை விடுவதற்கு இதுவே வழி. குறள் எண் 350, அதிகாரம் துறவு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மாலை வணக்கமேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மதியாளி வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல். ஏ ஆர் ரஹ்மான் அவங்களோட இசையமைப்பில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. கொரில்லா படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடலாக கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் கோலி சோடா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

கோலிசோடா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்ச நேரம் வந்து கேட்டீங்கன்னா 5:41 ஆயிடுச்சு இருக்கு. அடுத்த பாடலாக மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில கேட்கலாம் கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

காற்றலைகளில் இனிமையாக பாடல் கேட்டு முடித்த நேரம் மாலை 5:47. இந்த நிமிடத்தில் கேட்க போகிற அடுத்த பாடல் மதுரத்தின் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் இனிமையான பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுரன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசையாக 1269 கிலோ ஹெர்ட்ஸுடன்

என்ன முழுக்கி புத்திருக்க நித்தீவு வீடுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்க ஆற போட்டு வச்சிருக்கா எம்மின்னுக்கி கத்திருக்கா என்ன முழுக்கி புத்திருக்க.

நேர்மாலை 5:52 ஆயிடுச்சிருக்க. இந்த நேரத்தில் கேட்க போகிறோம் அடுத்த பாடலாக கோ 2. அந்த படத்தில் இருந்த பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. மதுரை தென்றல் எழுமிதக்க வரும் அடுத்த பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது மதுர தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி கேட்டு ரசித்தா துணை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேர்களை. நிகழ்ச்சி நிறைவான பாடலாக கேட்கலாம் காவலன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 6:10 ஒரு பட பாடல்கள், படிக்காதவன் திரைப்படத்தின் இருந்த பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகள், ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 மதுரை தென்றல்.

அதனைத் தொடர்ந்து 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்களை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 அச்சாணி. மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 இசை பேருரை. 10:00 பாராளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இரவு 11:10 நாளைய இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
1: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் உருப்பட பாடல்கள். இன்றைய உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் படிக்காதவன் திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில படிக்காதவன் திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரைப்படம் 1985 ராஜசேகர் இயக்கத்திலையும் இளையராஜா இசையிலையும் வெளிவந்த திரைப்படம். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும்

0: திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2 சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 2 சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் 2 சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2 வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000 மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000 மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25,00,000 ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்ரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின்

ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதிதி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஈட்டி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2025 முதல் 2026 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியினை உயர்த்தி வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள https://cms.tn.gov.in என்ற லிங்க் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களின் படைப்பின் இரு நகல்களை வண்ணங்களாகவும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து இம்மாதம் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

கண்டா நக்கரு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.

நேர்ம உனக்கு இருந்த ஸ்டைலோ ஸ்டைல் பார்வை தெரிக்குது நபிசிலோ பிசிலு நம்ப மனசு இருந்த ஸ்டைலோ ஸ்டைல் வேகம் பிரிக்குது ந புயலோ புயல் இரும்பு சுகமா கைய கட்டி வந்தா உடஞ்சி துரும்பா சில்லு சில கொண்டும் பார் உடம்ப மதிச்சு கால் எடுத்து வச்சாலே இடம முடிசா உங்கூட மட்டும் பார் ரகல விட்டாக்கார் எல்லாமே சின்னக்கா வந்தாக்கா சீக்கிரம் இருக்க பார்த்தாக்கா நினைக்கிறோம்.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் மற்றும் கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை உயர்வு பற்றிய அறிவிப்பு மற்றும் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்படும் என்ற அரசினர் தனி தீர்மானம் ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் கோமுகி மணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் திரு விஜய் பேசியபோது, தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உயிர் உணர்வு என்றார். தமிழ் என்று சொன்னாலே மொழி உணர்வு புரியும். 1970 நவம்பர் 23 முதல் தமிழ்தாய் வாழ்த்து தமிழக அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், 1971 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் விவரித்தார். இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை கைவிட்டு விடாமல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். தமிழ்மொழி பேசாத மக்கள் வாழும் நாடே உலகில் இல்லை என்றும், தமிழ் என்றாலே கெத்து பவர் என்றார். தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளினால் தமிழ்நாடு சும்மா இருக்காது, அரசு இந்த பிரச்சனையில் சமரசத்திற்கு வராது என்றும், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது முதலில்தான் இருக்க வேண்டும், இதில் அரசியல் விவாதம் தேவையில்லை, கட்சி வேறுபாடுகளை கடந்து கட்டாயமாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் தீர்மானத்தை அவையில் அவர் படித்தார். மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் 9 வெளியிட்டுள்ள கடிதத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970 முதல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது மரபுத்தன்மையாகவும் அரசு உத்தரவு மூலமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை பேரவை வலியுறுத்துகிறது. எனவே நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இவ்வாறு தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், தமிழ்மொழிக்கு 3 இடம் என்பது நமக்கு அவமானம் என்றார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்பது வரலாறு. முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன் என்றார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, தேசப்பற்றும் மொழிப்பற்றும் வெவ்வேறு அல்ல, தமிழ்மொழி நமது பண்பாட்டின் அடையாளம், அதை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மதுரையிலும் தஞ்சையிலும் உலக தமிழ் மாநாட்டை மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறி, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தீர்மானத்தை வரவேற்று பேசினார். 8 தமிழ் மக்களும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் கூறினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு

தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி தமிழ் மொழிக்கு தமிழகத்திற்கு என்று ஒரு அடையாளத்தை மறைந்த முதலமைச்சர் அண்ணா உருவாக்கியதாக தெரிவித்தார். ஒரு மொழி ஒரு நாடு என்பது தேசிய இனத்தை அழிக்கும் முயற்சி என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாபாக்க உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது மத்திய அரசு இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆளுநர் பங்குபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை மூன்றாவதாக பாடுவதை நிறுத்தி முதலில் பாட வேண்டும் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து பேசும்போது மூன்றாவது இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருப்பது வருந்தத்தக்கது என்றார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசியபோது மொழி மீது உள்ள பற்று காரணமாக தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டி பெருமைப்படுகிறார்கள். தமிழ்தாயின் நெற்றியில் உள்ள பொட்டு தமிழின் புகழை எட்டு திக்கிலும் பரப்புகிறது. எனவே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை தமிழர்கள் அனைவரும் வரவேற்பார்கள் என்பதில் ஐயம் இல்லை என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி தீர்மானத்தை வரவேற்று தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று உறுதிபட தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளதை பாராட்டினார். பின்னர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனையடுத்து முதலமைச்சர் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றி தெரிவித்து, தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம், அதோடு தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உணர்வு என்பதை தமிழக அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது என்றார். மேலும் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதை என்றும், இந்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் கூறி, உலகெங்கும் தமிழ்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றார். பின்னர் பேரவை விதி 110 கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான அரசின் ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டபோது அவையில் பலத்த கரவொலி எழுந்தது. விவசாயிகள் நெல் மற்றும் கரும்பை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிடுகின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் நிதிநிலை சரியில்லாமல் இருந்தாலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாநில அரசு நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிப்பதாக அவர் கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி சன்னரக நெல் 2750 ரூபாய்க்கும் பொதுரக நெல் 2600 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என்றார். ஒரே ஆண்டில் இந்த அளவிற்கு உயர்த்தி வழங்குவது இதுவே முதல் முறை என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதேபோல கரும்பு அறவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசு என்று விலை நிர்ணயம் செய்துள்ளது. இந்த தொகைக்கு மேல் தமிழ்நாடு அரசு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கும் என்றார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலையாக கிடைக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி தாவேக்க அரசு வழங்கியுள்ளது என்பதை பெருமையோடு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமைப்பட தெரிவித்தார். இது வரலாற்றில் முதல் முறை என்றும், தமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் கிராமங்களின் வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியபோது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் 2026-27 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் 2வது நாளாக நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் முன்னாள் வேளாண் அமைச்சர் திரு MR K பன்னீர்செல்வம், 4000 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தங்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டுள்ளது என்றார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தி 70% குறைந்துவிட்டது ஏன் என்று கேட்டார். இதனை ஒப்புக்கொண்டு பேசிய திரு MR K பன்னீர்செல்வம், கரும்பு உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதால் மாற்று பயிர்களுக்கு விவசாயிகள் மாறிவிட்டனர் என்றார். மீண்டும் குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இந்தியாவில் மகாராஷ்டிராவில்தான் கரும்பு உற்பத்தி அதிகம் உள்ளது என்றும், அங்குள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து கூட்டுறவு சங்கம் அமைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதால் கரும்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும், இதனை தமிழ்நாடு அரசும் பின்பற்றும் என்று தெரிவித்தார். முன்னாள் உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் 38,000 நியாய விலைக் கடைகள் இருக்கிறது. 5 ஆண்டு காலமும் தரமான அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.

0: ஒரு இடத்தில் கூட புகார் வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சிறு குறு விவசாயிகள் என்று பிரித்து பார்க்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு அருள் பிரகாசம், வாழ்வில் திருமணம் என்பது ஒருமுறைதான் வரும், பெண்களின் திருமணத்திற்கு அவர்களின் அண்ணனாக தம்பியாக கருதி 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்குவதாக அறிவித்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் முதலமைச்சரை பாராட்டினார். 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஜாஃபர்கான்பேட்டை, கோட்டூர்புரம் போன்ற சில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அமமுக உறுப்பினர் திரு காமராஜ் பேசியபோது, தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசின் தீர்மானத்தை வரவேற்று பாராட்டினார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவாதம் பிற்பகலும் நீடித்தது. தாவேக உறுப்பினர்கள் திரு கதிரவன், திரு விஜய் பிரபு, திமுக உறுப்பினர்கள் திரு தமிமுன் அன்சாரி, திரு ராஜேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ஜோதிமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் பேசினார்கள். பிற்பகல் 3:30 மணிக்கு இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எடுத்ததற்கெல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை, அவசியம் ஏற்பட்டால் எதிர்ப்போம் என்று ஏற்கனவே பேரவையில் கூறியிருந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இன்றைய தினம் தமிழ்தாய் வாழ்த்து அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த பிரச்சனையில் சமரசத்திற்கு இடமில்லை என்று உறுதிபட தெரிவித்திருப்பது பாராட்டத்தக்கது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமிளா. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நெடும்புலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் விக்ஷத் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் ₹24 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்புலி மற்றும் நாகவேடு ஊராட்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் நெடும்புலி ஊராட்சியில் 90 பயனாளிகளுக்கு, நாகவேடு ஊராட்சியில் 71 பயனாளிகளுக்கு பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். ரேஷன் பொருட்கள் முறையாக வந்தடைகிறதா, பொருட்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 53 கோடி செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகளும், அரக்கோணத்தில் புதிதாக அமைத்து வரும் யார்டு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் புதிய ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிறது. தற்பொழுது 12 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் அளவு கொண்ட பாதசாரிகள் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் நிறைவு பெற்று பின்பு பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் செங்கல்பட்டு வழி மார்க்கத்தில் இரு வழி மார்க்கம் அடுத்த ஆண்டு முதல் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், அரக்கோணம் ரேணிகுண்டா மார்க்கமும் அடுத்த ஆண்டு துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், வெள்ளிவாக்கம் அம்பத்தூர் இடையே தற்பொழுது முதல் கட்டமாக 5 மற்றும் 6 தண்டவாளங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு சம்பா கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகள் பணிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு

0: அதன் பயன்கள் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சக்தி மாற்றத்தின் சக்தி போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம் தலைப்பில் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நலம் மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதைக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன், தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப் பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம்

0: நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன். தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப்பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்று

0: நோக்கில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17 நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின் போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது.

கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:25.
2: பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: கலை மேலாண்மை தான், கலை நிறையா இருக்கிற இடத்துல வரும். பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் அந்த டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலை பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த வைரஸ் தொற்றுலாம் அதிகமாக பரவி வரும். அதனால வந்து இதுலேயும் நிறைய மிளகாயில் அந்த இலைச்சுருள் வந்துச்சுன்னா ஃபுல்லாக மலட்டுத்தன்மை தான். ஸோ அதெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கோன்னா அந்த முன்னெச்சரிக்கை பயிருக்கான பயிர் பாதுகாப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம கட்டாயமாக எடுக்கணும். அதே போல் நீங்கள் வாங்கக்கூடிய விதைகள் வந்து ஒரு நல்ல தரமான விதைகளாக இருக்கணும். அந்த விதைகள் தரமான விதைகள்னா நோய் தொற்று இல்லாத விதைகளாக நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறையா டெஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு விதைகளை போட்டோம்னா அது சோட விதைன்னா உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதான் மிதக்கும். இதெல்லாம் வந்து சரி அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணணும், விதை நேர்த்தி பண்ணோன்னா அதெல்லாம் சரியாயிடும். அதனால் விதை நேர்த்தி பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுறது. அந்த தண்ணி வந்து ஏன்னா பொதுவாக காய்கறி பயிர்களுக்கு வந்து தண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருப்போம் எப்பயும். ஏன்னா காய்கறி பயிர்கள் மிளகாய் எல்லாத்துக்குமே தண்ணி, அதாவது தக்காளி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி மிக அவசியம், நீர் அவசியம், நீர் மேலாண்மை அவசியம். எவ்வளவு தேவையோ அவ்வளோதான். இப்போ ஒரே நேரத்தில் நம்மளுக்கு வந்து 2 பாட்டில் தண்ணியை குடிக்க முடியாது. அதே மாதிரி தான் பயிர்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவை தக்கன நம்ம வந்து தண்ணி கட்டணும். தேவைக்கு அதிகமாக தண்ணி அது இருக்கும்போது என்ன ஆகுனா நான் சொல்லக்கூடிய நாற்றல்கள் நோய் வரும், வாடல் நோய் வரும். வாடல் நோய் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே, தக்காளி இலையில அப்புறம் மிளகாய் கத்திரி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வாடி தொங்கும், அடி இலைகள்லாம் பழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும். அப்போ டோட்டலாக என்ன ஆகிடுன்னா டெட் ஆயிடும். டெட்னா ஃபுல்லாமே அந்த பிளான்ட் வந்து செத்து போயிடும். ஸோ இந்த வாடல் நோய் இருக்குது. வாடல் நோயே வந்து பூஞ்சை வாடல் நோய் இருக்குது, பாக்டீரியல் வாடல் நோய் இருக்குது காய்கறி பயிர்களில். பூஞ்சை வாடல் நோய் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து அடி இலைகள்லாம் பழுத்து வாடி கீழே கொட்டும், அப்புறம் வந்து அந்த செடி ஃபுல்லாக பட்டு போயிடும். தண்டை உடச்சி பார்த்திங்கன்னா அந்த உள்ள அழியிருக்கிறது தெரியும். அதே இது பாக்டீரியல் வாடல் நோய் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பொதுவாகவே வாடல் நோய் அங்கங்கே காஞ்சிருக்கும். இந்த பாக்டீரியல் வாடல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமாகவே இலையெல்லாம் வாடி கருப்பாயிருக்கும். அந்த அடித்தண்டில் தான் மொதல் வந்து நோய் தழும்பு வந்து இருக்கும். அதை கவனிச்சோம்னாலே நம்ம அப்பயே மருந்து கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த வாடல் நோயை கட்டுப்படுத்திடலாம். இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியல்னால வரக்கூடிய வாடல் நோய் தான் முக்கியமாக தக்காளி மிளகாய் அப்புறம் இது கத்தரி இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் வாடல் நோய் தொற்று வந்து பெருமளவில் இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கினாலும் அதை காயை விட்டு திருப்பி தண்ணி கட்டணும். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு தேவையான மருந்து வந்து பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா பற்றி நான் பேசவே இல்லை. இப்போ பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடல் நோய் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் நிறையா இருக்குது. இப்போது ஸ்ட்ரெப்டோசைக்ளின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அதோடு வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு சேர்ந்து நம்ம கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வேர் மூலியமாக தான் கொடுக்கணும். இதை வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 2.5 கிராம் உங்களுக்கு தெரியும் அது ஃபைட்டோலான்னு. அப்புறம் அதோட ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோசைக்ளின். ஸ்ட்ரெப்டோசைக்ளின்ங்கிறது உங்களுக்கு 300 ppm சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவில் நம்ம சேர்ந்து கொடுக்கும்போது இந்த பாக்டீரியல் மூலியமாக வரக்கூடிய அந்த வாடல் நோய் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. பாக்டீரியாவில் முக்கியமாக இந்த நோய் தான் வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் அதை பேசணும், ஏன்னா ஆனியன் அதாவது வெங்காயத்தில் இப்போது திருகல் நோய். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5-6 வருஷமாக வந்து இந்த வெங்காயத்தில் திருகல் நோய் வந்து ரொம்ப பெருமளவு வந்து வெங்காயத்தை வந்து பாதிக்கப்பட்டது. பெரம்பலூர் அந்த ஏரியா, அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்ட், அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த திருகல் நோய் வந்து பார்த்திங்கன்னா அது

0: என்னுடைய நோய்க்கான அந்த காரணிகள் வந்து எங்கே விழுகுதுன்னா திருப்பி வந்து மண்ணில் தான் அந்த நம்ம காய்கறி பயிர்கள் பண்ணிட்டு அந்த வேஸ்ட்டு விழுகுது இல்லையா, அந்த இலையுடைய தாள்கள் காஞ்சி விழுகுது இல்லையா, அதில் தான் வந்து அதனுடைய காரணிகள் உயிர் வாழும். திருப்பி என்னாகும், அடுத்த பயிர் தொடர்ந்து வந்து, இது வந்து ஒருங்கிணைந்த முறையில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பயிரே பண்ணாதீங்க, ஒரு 3 வருஷம் பண்ணுறீங்கன்னா ஒரு அந்த மாற்றுங்க, அந்த பயிரை வந்து மாற்றிட்டு வேறு பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தில் அந்த திருகல் நோய் தொடர்ந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அது காரணம் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து இதே பயிரை வந்து போடுறனாலாம்.
1: இன்றைய பண்ணைச் செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய பண்ணைச் செய்தி.
2: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மனுமணியும். இன்றைய மனுமணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம்.
1: இந்த சந்தைப்படுத்துதலில் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னா டைரக்ட் மார்க்கெட்டிங்கை தான் நோக்கி போகணும். இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்கோ இல்லை மீடியேட்டர் மூலமாகவோ போனீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஏன் டைரெக்டாக நீங்கள் வாடிக்கையாளர் போய் சந்திங்க, டைரெக்டாக உங்கள் பொருளை சேல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக போய் சேல் பண்ணோம் அப்படின்னா வாடிக்கையாளருடைய மனநிலை என்னது, நம்ம ப்ராடக்டுடைய குவாலிட்டி என்னது, நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அதே மீடியேட்டர் மூலம் ஆன்லைன் மூலம் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகளே வந்து கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் என்ன மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஐ கோடு எடுத்ததுல எனக்கு வந்து ஒரு மலேசியால இருந்து ஒரு கால் வந்தது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ப்ராடக்டை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல காமிங்க, நான் வந்து வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. என்னோட ப்ராடக்ட் வந்து சாப்பிட்ற ப்ராடக்ட், வாட்ஸ்அப்ல எப்படி காமிச்சு உங்களுக்கு நான் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ண முடியும், என்ன சார் சொல்றீங்க, நான் உங்களுக்கு சாம்பிள் அனுப்புறேன் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கங்க. இல்ல மேடம், நாங்க வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நாங்க போய் மாட்டிக்குவோம். அப்படி மாட்டிட்டு தவிக்கும் போதுதான் என்ன பண்றது, மிளகு போய் வாட்ஸ்அப்ல பார்த்து நான் ஆர்டர் போட்டேன், அது நல்லா இல்லை அப்படின்னா நீங்க திருப்பி அனுப்புறதுக்கு பதில நான் சாம்பிள் அனுப்புறேன் சார், நீங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னா அதை வந்து எந்த வாடிக்கையாளரும் ஒத்துக்கவே மாட்டாரு. இப்போதான் ரீசெண்டா அவர் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க இதுக்கு மெயில் பண்ணுங்க, நீங்க சாம்பிளே அனுப்புங்கன்னு இப்பதான் வந்திருக்காரு, 2 மாசம் கழிச்சு தான் வந்திருக்காரு. அப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுலயும் சில வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றது நம்ம ப்ராடக்ட் பேஸ்டா எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு இருக்குது, சர்வீஸ் பேஸ்டா எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு இருக்குது. நம்ம ப்ராடக்ட் பேஸ்டா போயிட்டோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்ல காமிங்க, அதே மாதிரி வந்து எனக்கு வந்து நான் பார்க்காமே வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள் அனுப்பி அந்த சாம்பிள் நல்லா இருந்துச்சுன்னா உங்க ப்ராடக்ட் அதுக்கப்புறம் அவங்களே கேட்கும் போது நீங்க கொரியர் பண்ணிக்கலாம்.
2: சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா தான் இருக்கு. அது மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஈஸி, அதாவது ஈஸின்றது என்னன்னா நீங்க வந்து மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டு போறதுனாலதான் இந்த அளவுக்கு ஈஸியா அதை வந்து சந்தைப்படுத்த முடியுது. ஆனா அதே சமயம் இப்ப நீங்க பச்சை மிளகாவோ இல்ல பச்சை ஏலக்காய் இல்ல மலை வாழைப்பழத்தை நீங்க நேரடியா விற்கும் போது அதற்கு

0: வாய்ப்போ அதை நம்ம தேக்கி வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு தேக்க நிலையும் உருவாகிடும். இப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இப்ப சந்தைப்படுத்துதல்ல முக்கியமா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? ஏன்னா சில சமயம் பார்த்தோம்னா அதிக அளவுக்கு நமக்கு உற்பத்தி கிடைச்சிடும். இப்ப மழை வாழைப்பழம்லாம் நம்ம ரொம்ப நாள் நம்ம தேக்கி வைக்க முடியாது. இப்ப அதே சமயம் காஃபி அப்படின்னு வரும்போது அந்த காஃபி பழத்தை நீங்க எடுத்து எப்படி விற்பனைக்கு கொண்டு போறீங்க? இப்ப ஏலக்காயா இருக்கட்டும் இல்ல மிளகாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நீங்க வந்து ஒரு தேக்க நிலை வராம எப்படி ஈஸியா அதை எடுத்துட்டு போறீங்க விற்பனைக்கு?
1: இந்த கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி மேடம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேக்க நிலை அப்படின்றது எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது, இப்போ காஃபி அந்த காயாக நாங்கள் பழமாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான அந்த ப்ராஃபிட் வந்து கம்மியாக கிடைக்கும். அதையே நாங்கள் வந்து ஒரு காஃபியில் வந்துட்டு அந்த விதையாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு விலை வந்து எங்கள்கிட்ட கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும். இப்போ மிளகு காயை எடுக்கிறோம் அப்படின்னா மிளகு காயை வாங்குறதுக்குன்னே எங்களுக்கு வந்து எங்கள் நிலத்திலேயே வியாபாரிகள் வந்து நிற்பாங்க. மேடம் உங்களுக்கு 100 கிலோ மிளகு வந்திருக்கு மேடம், இதை வந்து நான் பல்காக எடுத்துக்கிறேன், நீங்கள் கொடுத்துருங்க மேடம். ஆனால் கிலோ வந்து 200 ரூபா தான், மிளகு காய் வந்து கிலோ 200 ரூபா தான். இதே நீங்கள் காய வைக்கிறதா வேலை, அப்போ அந்த காயை வச்சு பண்ணோம் அப்படின்னா அதோட கிலோ வந்து 800 ரூபா. இல்லை தேக்க நிலையை பற்றி கேட்டீங்க இல்லையா, இந்த தேக்க நிலையை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து பிரிச்சுக்குவேன். இப்போ இந்த மாதம் மிளகு வருது அப்படின்னா இந்த மாதம் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் மிளகு வந்து இந்த மாதம் சீசன் சொல்லி போட்டுடுவோம். ஒரு 10-20 குரூப்புக்கு வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். யார்ட்ட இருந்தாலும் ஆர்டர்ஸ் எடுக்கிறோமோ அவங்களுக்குலாம் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுருவோம். அதை வந்து அப்படியே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுடுவோம். இதனால தேக்க நிலையை வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி ஏலக்காய் சீசன் வரும்போது தான் அந்த வாட்ஸ்அப் கடையை நான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ ஏலக்காய் சீசன் போட்டு விட்டேன்னா அந்த ஏலக்காய் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ அதை எல்லாமே நாங்கள் வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுடுவோம். மீதி இருக்க சரக்கை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ அந்த வியாபாரியை பிடிச்சி வியாபாரிகள் கையில் கொடுத்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நாள் மிளகும் ரொம்ப நாள் வந்து ஏலக்காயும் வைக்க முடியாது குடோனில். ஏன்னா இப்போ மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீசன்லாம் தான் அந்த மிளகுடைய தன்மை வந்து நல்லாயிருக்கும். சீசன் மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து கூடு கூடாக கட்டிடும். அப்போ கூடு கூடாக கட்டும்போது எனக்கு வந்து அது லாஸ் ஆயிடும். நான் வந்து இல்லத்தரசிகள்கிட்ட தான் நாங்கள் ஆர்டர்ஸே எடுப்போம். எனக்கு மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் அப்படின்னா இல்லத்தரசிகள் தான். அவங்ககிட்ட ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்தது மிச்சம் போக தான் நான் வியாபாரிகளுக்கு கொடுப்பேன். இல்லை மேடம் எனக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னா கூட மலையில் கூட நாங்கள் வந்து வச்சுருப்போம். மலையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தேக்க நிலை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு சரக்கு அப்படியே தான் இருக்கும்.
0: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் தொடர்கிறது.
1: ஆன்லைன் விற்பனை அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ பரவலாக இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய விவசாய பெருமக்கள் பார்க்கும்போது எங்களோட விளைநிலத்தில் இருக்கிறத நாங்கள் நேரடியாக விற்பனை செய்கிறோம் ஆன்லைனில் இணையதளத்தின் மூலமாக. இணைய வழி விற்பனை அப்படின்றது வந்து இப்போ நிறைய இருக்கு. அதே சமயம் இப்போ அரசும் கூட இந்த இ நாம் அப்படின்ற ஸ்கீம் எல்லாம் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்போ இந்த சந்தைப்படுத்துதலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு?
2: இல்லை, ஆன்லைன் விற்பனை அப்படின்றது வந்து தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். நெட்ஒர்க் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஒரு விவசாயிக்கு வந்து நெட்ஒர்க் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இப்போ வந்து இப்போ நானே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கே நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. ஆன்லைனில் வருவாங்க, மேடம் ஒரு 5 கிலோ மிளகு போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லிடுவோம், அட்ரஸ் அனுப்புவாங்க. காசு 4 நாள் ஆனால் வராது. அப்போ காசு எப்படா வரும்? நம்ம பேக்கிங்லாம் பண்ணிடுவோம், வந்து பேக்கிங்லாம் பண்ணிடுவேன், எல்லாமே அவங்களுக்கு அனுப்புவோம்னு சொல்லி அட்ரஸ்லாம் எழுதி வச்சுருவோம். இந்த காசு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல பொருள் அனுப்புங்க, பார்த்துட்டு காசு அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு முகமும் தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. அவங்க போட்டிருக்க அட்ரஸுக்கு நம்ம பொருள் அனுப்பணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஆன்லைனில். ரெண்டாவது, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாடிக்கையாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு எனக்கும் வியாபாரம் தான் டார்கெட்டு, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு நம்ம நினைக்கவும் முடியாது. இது ரெண்டாவது ஒரு சவால். மூணாவது என்னென்னா, ஆன்லைனில் நம்ம விற்பனை பண்ணும்போது முகமும் முகமும் தெரியாது. அவங்க நம்ம ப்ராடக்டை வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் போடுறாங்களோ அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். இப்போல்லாம் மோசடியெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி நல்லபுள்ள மாதிரி 500 ரூபாய் அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த 5000 ரூபாய்க்கு ப்ராடக்டை வாங்கி எதுவுமே தெரியாமல் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த 500 ரூபா வருது அப்படின்றதுல 5000 ரூபாய்க்கான பொருள் நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஏமாற்றங்கள் தான் வரும். அதனால ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும். ரெண்டாவது வந்து பணம் வாங்காமல் ப்ராடக்ட் வந்து அனுப்பவே கூடாது. ஒருத்தவங்க ஆன்லைன்

0: இல்ல கேக்குறாங்க அப்படின்னா பணம் வாங்காம ப்ராடக்ட் அனுப்பணும்னா மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதுதான். அதே மாதிரி ஆன்லைன் பண்றது என்ன பொறுத்த வரையும் உட்கார்ந்துக்கிட்டே பண்ணலாம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம ப்ராடக்டான அந்த அந்த டெஸ்டிமோனியல் சொல்லுவாங்க, அதுவே வந்து சரியா வராது நம்மளுக்கு. அப்போ சரியா வராத பட்சத்துல அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கல்ல, அப்ப நல்லா இருந்ததா, இது ஏன் என்ன ஃபீட்பேக் போடாம இருக்காங்க, இதை கவனிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்கள் வர்றதுக்கும் இது வந்து இந்த ஆன்லைன் பிசினஸ்ல நிறைய உண்டு.
1: மழை பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லாபம் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதை முறையா நம்ம சந்தைப்படுத்தும் போது நிறைய லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப ஒரு சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விவசாயியா, அதே சமயம் இப்ப நீங்க வந்து இந்த சந்தைப்படுத்துதலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின் போது நீங்க கூறும் ஆலோசனைகள் அப்படின்றது என்னவா இருக்கும்?
0: இல்லை, நான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இல்லை, எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சந்தைப்படுத்துதலில் நேரடி விற்பனையை மட்டும் தேர்வு பண்ணுங்கள், மறைமுக விற்பனையை வந்து தயவுசெய்து தேர்வு பண்ணாதீங்க. அதே மாதிரி மீடியேட்டர்ஸை வந்து உள்ளே விடாதீங்க. மீடியேட்டர்ஸ் உள்ளே விட்டிங்கனாலும் உங்கள் வியாபாரத்தில் வந்துட்டு அவங்க வந்து அவங்க பிராண்டை போட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து நம்ம ப்ராடக்டுடைய குவாலிட்டி, நம்ம ப்ராடக்டுடைய குவான்டிட்டி எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு வாடிக்கையாளர் மதியில அப்படின்னா, அதுக்காக நம்ம தான் போய் வாடிக்கையாளர்கிட்ட பேசணுமே தவிர, நேரடி விற்பனையை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணுமே தவிர, மறைமுக விற்பனை, மீடியேட்டர்ஸ், ஏஜென்சி இந்த மூலியம்லாம் போயிட்டோம்னா அது வந்து சஸ்டைனபிளும் ஆகாது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வராது.
1: அதாவது மழைப்பயிர்களுக்கான சந்தைப்படுத்துதல் எப்படி விற்பனையை அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான நிறைய வழிமுறைகளை இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாகவும், நேர்களின் சார்பாகவும், விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி மேடம்.
2: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல்கள். இன்றைய வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில் களைகளை ஒழிக்கும் சாண எரிவாயு உரம் தயாரிக்கும் உத்திகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். உலர்ந்த சாண எரிவாயு உரத்தை விதைப்பதற்கு ஒரு வாரம் முன்பாக நிலத்தின் மேல் தூவலாம். உலராத சாண எரிவாயு உரத்தை பாசன நீருடன் நேரடியாக கலந்து பயிர்களுக்கு பாய்ச்சலாம். உலராத சாண எரிவாயு உரத்தை விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதால் முளைப்பு திறன் அதிகரித்து பூச்சிகளில் இருந்து பாதுகாக்கிறது. 2000 சதுர கிலோமீட்டர் உள்ள மீன் பண்ணைக்கு நாள் ஒன்றுக்கு 15 முதல் 25 லிட்டர் உலராத உரத்தை உணவாக இடலாம். உரத்துடன் பின்னாக்கு அல்லது அரிசி தவிடு 2:1 என்ற விகிதத்தில் கலந்து மீன் உற்பத்தியை அதிகரிக்கலாம். பொதுவாக எல்லாவித பயிர்களுக்கும் சாண எரிவாயு எருவை இடலாம். சாண எரிவாயு கழிவு எரு இடுவதால் களைகள் முளைப்பதில்லை. மண்ணில் வேர்கள் எளிதில் ஊடுருவி செல்லும். வேர்களின் ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறன் அதிகரிக்கின்றது. மண்ணிற்கு போதுமான காற்றோட்டமும் மற்றும் வெப்பமும் கிடைக்கின்றது. மண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் அதிகரிக்கின்றது. கார அமிலத்தன்மை மாறுபாடு தவிர்க்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் பிரதான எரிபொருளாக பயன்படுத்தப்படும் மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க சாண எரிவாயு ஒரு சிறந்த மாற்றாக உள்ளது என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளியில் கந்தக சத்து குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இதற்கான அறிகுறிகளாக செடிப்பகுதி வளர்ச்சி குறைந்து வேர்ப்பகுதி வளர்ச்சி அதிகமாகும். குறைபாடு அதிகமானால் புரதச்சத்து செடியில் குறையும். மேலிலைகள் இளம் மஞ்சள் நிறமாதல் நரம்புடைய பகுதிகளில் உண்டாகிறது. இலைக்காம்புகள் சிவப்பு நிறமாக மாறும். சிறுத்த இலைகளும் கணு இடைவெளி குறைவதும் மற்ற அறிகுறிகள் ஆகும். இதற்கான நிவர்த்திகளாக 1% கால்சியம் சல்பேட் கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை இலை மேல் தெளிக்கவும் அல்லது ஜிப்சம் 1 ஹெக்டேருக்கு 50 கிலோ என்ற அளவில் இடலாம். இவ்வாறு தோட்டக்கலை சென்டர் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். கொடிவகை காய்கறிகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். கொடியில் காய்க்கும் காய்கறிகள் தரை மீது படர்ந்து அல்லது பந்தல்களில் ஏறி வளரும் தன்மை கொண்டவை. பாகற்காய், சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் மற்றும் பூசணிக்காய் ஆகியவை கொடிகளில் காய்க்கும் முக்கிய காய்கறிகள் ஆகும். கொடி காய்கறிகளின் சிறப்புகள்: இவை நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்தவை. பந்தல் அமைத்து வளர்ப்பதால் காய்கள் அழுகாமல் பாதுகாப்பாக இருக்கும். வீட்டு தோட்டங்களிலும் தொட்டிகளிலும் கூட எளிதாக வளர்க்கலாம்.

விவசாயிகள் பீர்க்கன், பாகற்காய், சுரக்காய் ஆகிய காய்கறிகளை ஒரே வயலில் சாகுபடி செய்கின்றனர். ஒரு காய்கறியின் மகசூல் பாதிக்கப்பட்டாலோ விலை குறைந்தாலோ மற்ற காய்கறிகள் கை கொடுப்பதால் இந்த முறையை விவசாயிகள் அதிகம் விரும்புகின்றனர். பராமரிப்பும் கண்காணிப்பும் அதிகம் தேவைப்படுவதோடு காய்களை பருவத்தில் உடனுக்குடன் பறித்துவிட வேண்டும் என்பதால் கூடுதல் பரப்பில் பயிரிடுவதை தவிர்க்கின்றனர். கால் ஏக்கரில் செய்யப்படும் பீக்கன், பாகற்காய், சுரக்காய் சாகுபடி மூலம் சராசரியாக 2 நாட்களுக்கு 1 முறை 1,500 ரூபாய் வரை வருவாய் கிடைக்கும். மொத்தமாக கால் ஏக்கரில் செலவுகள் போக மொத்தம் 25,000 ரூபாய் முதல் 30,000 வரை வருமானம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காய்கறிகளை மொத்தமாக விற்பனை செய்யும் சந்தை வசதிகள் உள்ளதால் விவசாயிகள் கொடிவகை காய்கறிகளில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இவ்வகை காய்கறி சாகுபடி மிகவும் சிக்கலான கூடுதலான வேலை பளு கொண்டதாக இருப்பினும் குறைந்த அளவில் பயிரிட்டாலும் நல்ல பலனை கொடுக்கிறது. இக்காய்கறிகளுக்கு மகசூல் அதிகம். தோட்டக்கலைத்துறை மூலம் மானிய விலையில் விதைகள், பூச்சி மருந்துகள், உரங்கள் வழங்கப்படுகிறது. கண்காணிப்பும் பராமரிப்பும் கூடுதலாக தேவை என்பதால் குறிப்பிட்ட சில விவசாயிகள் மட்டுமே ஆண்டுதோறும் ஆர்வமுடன் இதனை பயிரிட்டு வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக கொடி காய்கறிகள் நல்ல பலனை தந்துள்ளது. இவ்வாறு வேளாண் துறை தெரிவிக்கின்றது. மண் அரிமானம் தடுப்பது எப்படி என்பது பற்றி வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ள தகவல்களை அறிந்து கொள்ளலாம். இயற்கை காரணிகளால் நிலத்தின் மேற்பரப்பு தேய்ந்து மண் துகள்கள் தங்களுக்குள் இருக்கும் ஈரத்தன்மையை இழந்து மண் துகள்களுக்கான பிணைப்பு விடுபட்டு காற்று நீரின் மூலமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் மாறுதல் மண் அரிமானம் ஆகும். இதனை தடுக்க விவசாய நிலங்களில் உழவு செய்யும் போது சரிவிற்கு குறுக்கே உழவு செய்தல் சாலச் சிறந்தது. இதனால் மழை நீர் ஆங்காங்கே சால்களில் தேங்கி நின்று மண்ணின் அடிப்பகுதிக்கு சென்றடையும். இம்முறையில் கூடுதல் செலவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சமமட்ட வரப்புகள் அமைத்தல், நிலச்சரிவு 2% மேல் 10% உள்ள இடங்களில் சத்தான மேல்மண் மற்றும் மழை நீரை பாதுகாத்து சேமிக்க சமமட்ட வரப்புகள் இடுவது மிகச் சிறந்தது. இந்த வரப்புகளின் அடிமட்ட அகலம் 130 சென்டிமீட்டர் அளவில் உள்ளதாக அமைக்க வேண்டும். இதுபோன்ற வரப்புகள் நிலத்தின் நீர்வளம் மற்றும் மண்வளம் காக்க பெரிதும் உதவி புரிகின்றன. தடுப்பணை அமைத்தல், ஓடைகளில் சிறிய தடுப்பணைகள் கட்டப்படுவதன் மூலம் நீரின் வேகம் குறைக்கப்பட்டு அடித்துச் செல்லப்படும் மண் துகள்கள் தடுப்பணைகளில் படியும். மேலும் தடுப்பணையில் மேல் பகுதியில் மழை நீர் தேங்கப்படுவதால் ஓடையில் இருபுறங்களிலும் தாவரங்கள் வளர வழி ஏற்படுகிறது. இதனால் ஓடை நிலைப்படுத்தப்படுவதுடன் மண் அரிமானம் குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் நிலத்தடி நீரின் வளமும் பெருகும். பண்ணைக்குட்டைகள் அமைத்தல், மானாவாரி நிலங்களில் பெய்கின்ற மழை நீர் நிலங்களில் இருந்து வழிந்து வெளியேறி விடுகின்றன. அதனால் மானாவாரி நிலங்களில் இருந்து வெளியேறும் அதிகப்படியான நீரை பண்ணை நிலங்களில் தாழ்வான பகுதிகளில் பண்ணைக்குட்டைகள் அமைத்து சேமிக்கலாம். பண்ணைக்குட்டையில் நீரை சேமிப்பதற்கு ஏற்ப நமது நிலங்களில் வடிகால்களை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். கழிவுநீர் குட்டைகள் விளைநிலங்களில் இருந்து வெளியேறி ஓடையின் மூலம் ஓடும் அதிகப்படியான நீரை சேமிக்க ஓடையின் குறுக்கே நீர்த்தேக்க குட்டைகள் அமைக்கப்படுவதனால் குட்டையின் கீழ்ப்புறத்தில் சுமார் 900 மீட்டர் ஆழத்திற்குள் அமைந்துள்ள ஆழ்துளை கிணறுகளில் நீர் ஊற்று அதிகரிப்பதுடன் சுற்றிலும் வயல்களில் உள்ள மண்ணின் ஈரமும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த குட்டைகளின் மூலம் கிணறுகளின் பாசன பரப்பு அதிகப்படுத்தப்படுகிறது. இம்முறைகளில் விவசாயிகள் மண்ணரிப்பை தடுப்பதினால் வேளாண்மையில் அதிக மகசூல் பெற்று நல்ல லாபம் பெறலாம் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேளாண் பழமொழி சிந்தனை. புஞ்சைக்கு 4 உழவு, நஞ்சைக்கு 7 உழவு. புஞ்சைக்கு 4 உழவு, நஞ்சைக்கு 7 உழவு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெருமுன். வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்பு நாவாய் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

வசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இதுதொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ்மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவிக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று

காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா, ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தரும் முதல் பாடல் குட்டி திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரியபிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
3: வணக்கம் நேயர்களே. உழைப்பே உயர்வு, தொழிலே வளர்ச்சி என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில்துறை ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஒரு துறை எதுன்னா அது தொழில்துறையா தான் இருக்கும். எந்த ஒரு நாட்டில் தொழில்துறை மிக சிறந்து விளங்குதோ, அதுவும் குறிப்பாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம தொழில்துறை சிறந்து விளங்குதோ, அந்த நாடு தான் வந்து வல்லரசு ஆக முடியும். அந்த வகையில் நம்ம தேசத்திலையும் மாநிலங்களில் பல இடங்கள்லையுமே வந்து தொழில் முனைவோர்கள் இன்று சிறப்பாக பங்காற்றிட்டு வர்றாங்க. நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி வெளிநாடுக்கும் அனுப்புற அளவுக்கு நம்ம தொழில்துறையும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்று மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடியிலிருந்து ஒரு தொழில் முனைவர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கேன்.
3: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திப்பதில். சார், நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றி அறிமுகம், உங்க பேரு, என்ன தொழில் செய்யறீங்க, எங்க இருந்து சார் வரீங்க?
4: என் பேர் டி சூரிய பிரகாஷ். நான் மதுரையிலே பிறந்து மதுரையிலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபர். மதுரையை விட்டு எந்த காரணத்தை கூட நகராம மதுரையிலேயே வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க நபர். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள சாமான் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நானே உற்பத்தி பண்ணி இப்போ இந்த 10 வருஷமா நானே உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டுருக்கேன். என்னிட்டருந்து டீலர்ஸ் வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு சிலர் பண்ணுறாங்க. தரமான ப்ராடக்ட்ஸை நான் மதுரையில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
3: ரொம்ப நல்லது சார். அதாவது வந்து ஒரு நோயினா மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களாக இருக்கும், அதை தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. என்ன விதமான உபகரணங்கள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயாரிக்கிறீங்க சார்?
4: ஆஸ்பத்திரி சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே புதுசாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் உள்ள அனைத்து விதமான ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐசியு ரூம்னு எடுத்துட்டோம்னா ஐசியு கட்டில், ஸ்ட்ரெச்சர்ஸு, வீல் சேரு, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராலிஸு, டயத்தர்மி ட்ராலிஸு, அதுக்கப்புறம் வந்து சக்ஷன் மிஷின்ஸு, நார்காட்டிக் ட்ரக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், நார்காட்டிக் ட்ரக் பாக்ஸு, சோடியம் ஹைப்போக்ளோரைட் டேங்க், லேமினார் ஏர்ஃப்ளோ, இப்படி எந்த செக்மெண்ட்டை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தாலும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பெரும்பான்மையாக நம்ம இங்கே மதுரையிலேயே தயாரிக்கிறோம்.
3: நல்லதுங்க சார். சார், இப்போ எந்த ஒரு தொழில் செய்யறதுக்கு முன்னாடி அதோடைய முன் அனுபவம் வேணும். உங்களுடைய கல்வி தகுதி என்னங்க சார், என்ன படிச்சிருக்கீங்க?
4: நான் படித்தது வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், தனபாணி பாலிடெக்னிக்கில் 92-93 பேட்சில் பண்ணேன்.
3: சரிங்க சார. டிப்ளமோ படிப்புக்கும் இப்போ பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே, எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஏதாவது முன் அனுபவம் உண்டா உங்களுக்கு?
4: முன் அனுபவம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரயில்வே ஃபேமிலி. எல்லாருமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரயில்வே. நான் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளர்ந்த பையன். ரெண்டு தம்பிய இப்போ அவங்க ரெண்டு பேருமே ரயில்வேல தான் இருக்காங்க. பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு வந்த ஒரே ஆள் நான், ஒரு ஆள் தான். மட்டும் அதுவுமே நான் வந்து பிஸ்னஸ்க்கு வில்லிங் நான் வரல அந்த நேரத்தில். அம்மா அப்பாவோட கம்ஃபர்ட் ஜோனில் மடியில் வளர்ந்த பையன். ஒரு ஸ்டேஜில் வந்து அம்மா சீக்கிரம் தவறினாங்க. அப்போ சில பொறுப்புகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் நான் வேலை வெட்டிக்கலாம் போல. வீட்டில் அம்மா கூட சப்போர்ட்டாகவும் வீட்டுக்கார அம்மா கூட சப்போர்ட்டாகவும் 5 வருஷம் போயிட்டு இருந்துச்சு. முதல் குழந்தை பொன் குழந்தை ஒன்று தவறுச்சு. அப்போது ஒரு குழந்தை இறந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே வந்து ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டியில் ஒரு விஷயம் வந்து மிஷின் இல்லை, லாகிங்கில் இருந்திருக்குன்னு. அந்த நேரம் மதுரையில் வந்து ராஜா சர்ஜிக்கல்னு ஒரு பிஎஸ் சுந்தர ராஜான்னு ஒருத்தர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனியை நடத்திட்டு இருந்தார். அவரை யதார்த்தம் அவர் என்னை கூப்பிட்டுருந்தார் அந்த டைமில். இப்போ அப்போ வந்து என்ன மனசில் தோணுது, ஒரு மிஷின் இல்லாதனால தான் ஒரு குழந்தை தவறுச்சு. இதே மாதிரி எத்தனை பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து ஒரு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், அந்த செக்மெண்ட் ஒரு பெரிய கற்றுக்கிற பெரிய விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வேலைக்கு போனேன். கிட்டத்தட்ட வந்து அவர் கூட ஒரு 16 வருஷம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ட்ராவல் பண்ணேன். நான் உள்ளே போகிறப்பே நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வந்து என்னாலேயோ நான் கொடுத்த சப்ளை பண்ண மிஷினாலேயோ இல்லை சர்வீஸ் பார்த்த மிஷினாலேயோ ஒரு உசுறு கூட போயிடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனோடு ஒர்க் பண்ணேன். அது வந்து எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸையும் கொடுத்துச்சு, நல்ல ஒரு இமேஜும் எனக்கு

0: மார்க்கெட்ல கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு.
1: நல்லதுங்க சார். மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன சார் வேலை பார்த்தீங்க?
0: முதல் வேலைக்கு போனதே வந்து ஹாஸ்பிட்டல் சர்வீஸ்க்காக தான் வேலைக்கு போனேன் சார்.
1: எந்த ஊர்ல?
0: எல்லாமே மதுரை தான்.
1: மதுரை தான்.
0: நான் இங்கே வெளியூருக்குலாம் போல, மதுரையில பிறந்து மதுரையில் வளர்ந்தேன், மதுரையில வேலை பார்த்தேன்.
1: எத்தனை வருஷம் வேலை பார்த்த அனுபவம் இருக்கு?
0: ஆக்சுவலா வந்து 95 எனக்கு கல்யாணம். நான் 2000 தான் வேலைக்கே போனேன் ஃபர்ஸ்ட். அது வரைக்கும் சும்மா தான் இருந்தேன். 99 கடைசி கரெக்டாக சொல்லணும்னா, இந்த வருஷத்தை கணக்கு பண்ணால் 26 ஆச்சு. அதில் 16 வந்து சர்வீஸ் ஃபுல்லாகவே இருந்தேன். சிங்கிள் மேன் முதலாளி அவர், சர்வ சுதந்திரம் கொடுத்துருந்தாரு. அதனால ஒரு என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்து பண்ணிட்டு இருந்தனால நாலேஜ் கொஞ்சம் என்னால் சீக்கிரம் கேதர் பண்ணிக்க முடிஞ்சு. கொஞ்சம் நான் படித்த ஸ்கூல் ஒன்று இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னால, ரயில்வே ஸ்கூலில் படிச்சிருந்தேன். பெரிய படிப்பாளிலாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் அந்த நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. என்னோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சு.
1: சரிங்க சார். அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கான மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய தொழில் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க?
0: 30 சொல்றது 2016 ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணேன் சார்.
1: கிட்டத்தட்ட ஒரு 10 காலம் ஆயிருச்சு. நம்ம யூனிட் எங்க சார் இருக்கு?
0: யூனிட் வந்து மதுரையில கூடல் நகர் தாண்டி சிக்கந்தர் சாவடி, சிக்கந்தர் சாவடிலிருந்து டுவர்ட்ஸ் அதலை போற ரோட்ல புதுமுன்ற கிராமத்துல ஈகிள் நகர்ன்ற ஏரியால நம்ம ஃபேக்டரி இன்ஸ்டால் ஆயிருக்கு சார். அங்கேதான் வந்து கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு.
1: நல்லதுங்க சார். இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். சில பேர் பார்த்தா தன்னுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுவாங்க, சில பேர் வந்து பேங்க் லோன் வாங்கி பண்ணுவாங்க. நீ எந்த கேட்டகரி, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல முதல் கட்டம் வந்துச்சு?
0: நான் தொழில் ஆரம்பிக்க போறப்போ காசு ஒன்றும் கிடையாது. பட் உழைப்பு ஒரு 16 போட்டிருந்த உழைப்பு இருந்துச்சு. மார்க்கெட்ல இருந்த டாக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதாவது டே டு டே ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 6-8 வந்து பிஸ்னஸ் ரன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பேங்க்கில் வந்து தான் போனேன். ஓரளவுக்கு ஃபேமிலி அசட் இருந்துச்சு, தம்பிகள்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீ என்ன செஞ்சாலும் சரி, அவங்கெல்லாம் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க, நான் மட்டும்தான் செட்டில் இல்லாமல் இருந்தேன். அதனால் அவங்க லைட்டாக கை தூக்கி விட்டாங்க. அந்த நேரத்தில் பேங்க்கும் சப்போர்ட்டிவாக இருந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஒரு 19 இனிஷியலாக கொடுத்தாங்க. அது என்னோடய ஸ்டார்ட் அப்பு. அப்படியே இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு 1.4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சார்.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுடைய தம்பிமார்களுடைய சப்போர்ட்டு, பேங்க்லேருந்து லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணுறீங்க.

0: சார், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் அதை எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு எப்படி சார் கொண்டு போறீங்க?
1: நான் ஆப்ரேஷன் தியேட்டர் பண்ணி கொடுக்கறது தான் சார் என்னோட மேஜர் வேலை. நான் வந்து வாங்கி வித்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கப்போ சில நேரங்களில் நான் ஒரு சில இடங்களில் வாங்கி விற்பனை பண்ணால் கூட நானும் ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஒரு நெகோசியேஷன் வரும், கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்றப்ப நானும் அந்த சப்ளையர்கிட்ட நெகோஷியேட் பண்ணுவேன். அப்போ கம்மியான ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தரத்தை குறைச்சி கொடுத்துருவாங்க, நமக்கு அது தெரியாது. அங்கே கொண்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்து சப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அதிகமாகும், அதில் லாஸஸ் வரும். ஏன்ட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் மார்க்கெட்டில் என்னன்னு கேட்டால், எந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகுதோ வாரண்டிக்கு அப்புறம்னா கூட நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து பழகியிருக்கேன் என்னுடைய கேரியர் ஃபுல்லாகவே.
0: எப்படி சாத்தியம்?
1: அது வந்து நான் ஒரு இடத்துல இழப்பு, நான் 10 இடத்துல லாபம் வரப்போ ஒரு இடத்துல இழப்பு வந்து பெரிய இழப்பாக இருக்காது. அதை வந்து நான் அதை மெயின்டைன் சஸ்டெயினபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இல்லைன்னு நான் நம்புகிறேன்.
0: இல்லை, அது வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்கல்ல, வாரண்டி முடிஞ்சும் சார் வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாரு.
1: அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தனால அது போக ஒரு சில விஷயங்கள் சிக்கலான சவாலான விஷயங்கள், இது முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆகுறது. ஈவன் காம்படிட்டர்ஸே வந்து அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் செஞ்சு தருவாரு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு சில ஸ்கில்ஸ் இருந்துச்சு. சில விஷயத்தை விட்டு கொடுக்காம பண்ற ஒரு தன்மை என்று இருந்தது. அதனால வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் நான் ட்ரை பண்ணா என்ன அப்படின்ற முயற்சி பண்ணுவேன். அது எனக்கு சாதகமாகவும் இருந்துச்சு.
0: நல்லதுங்க சார். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பொருட்கள் எல்லாம் சொன்னீங்களே, இந்த பொருள் செய்யறதுக்கு வந்து மூலப்பொருள் சொல்லுவாங்கல்ல, ரா மெட்டீரியல், அதெல்லாம் எங்கிருந்து வாங்குவீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணி இது வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை எப்படி கொண்டு வரீங்க?
1: பெரும்பான்மையாக எல்லா மெட்டீரியலுமே மதுரையிலேயே அவைலபிள் சார். மதுரையில் நமக்கு வந்து கிடைக்காத பொருளே கிடையாது. மதுரையில் கிடைக்கலன்னு வேற எங்கேயும் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். எல்லா பொருட்களுமே கிடைக்கிது. ஒரு சில அபூர்வமான பொருட்கள் ரேராக யூஸ் பண்ணுறது. டெக்னாலஜி

0: கொஞ்சம் ஹையர் எண்டாக இருக்க ப்ராடக்ட் வேணால் கிடைக்காம இருக்கலாம், அதுக்கு நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். அது சில டைம் வந்து இம்போர்ட்டும் பண்ணுறோம், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். இல்லாட்டி வந்து டெய்லி பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இந்த ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்கும், எடுத்துக்கிறோம் சார்.
1: சரிங்க சார், இவ்வளோ பொருளுமே எடுத்து கொண்டு வந்துடுங்க, அதை செய்யறதுக்கு மனித உழைப்பு வேணும். நம்ம கம்பெனியில் வந்து எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான சம்பளங்கள்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
0: மதுரையில் உற்பத்திக்குன்னு சொல்லி சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பெரிய யூனிட்டாக வச்சுருக்கிறது நான் தான் நம்புகிறேன். காம்படிட்டர்ஸ் இல்லை, எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன லெவலில் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மட்டும் ஒரு 24 பேர் இருக்காங்க சார். அது டெய்லி பேஸிஸில் வர்றாங்க, வீக்லி பேஸிஸில் இருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. சேல்ஸ்க்குன்னு மார்க்கெட்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர் இருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து இன் ஹவுஸ்லேருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்க சார். இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் செக்ஷன் கனெக்ட் பண்ணோன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க சார். எல்லாத்துக்கும் வீக்லி சேலரி பேசிஸ்லேயும் ஆள் இருக்காங்க, மந்த்லி சேலரி பேஸிஸ்லேயும் ஆள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஹையஸ்ட் பெய்டு வீக்லி சேலரி மந்த்லி சேலரி என்று தான் இருக்கும் நான் நம்புகிறேன்.
1: எவ்வளோ சார் கொடுக்குறீங்க?
0: இல்லை 750 900 1200 வரைக்கும் போயிடும் சார் டெய்லி கனெக்ட் பண்ணால். மந்த்லின்னு கனெக்ட் பண்ணால் 24,000-30,000 குறையாமல் இருக்கும் நான் நம்புகிறேன். பட் அதுவுமே சந்தோஷமாக கொடுக்க தான் முடியுதுன்னு கேட்டால் அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க சார். திறமை இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு திறமையை நம்ம எடுக்கணும்னா அதுக்கான விலையை கட்டாயம் கொடுத்தாகணும் இல்லையா? இது போக வந்து ஷோரூம் வச்சுருக்கோம். சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லோரும் ஒன்று வாங்கி விற்பாங்க, இல்லை சர்வீஸ் பார்த்து கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் சின்னதாக வச்சுருப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் வந்து அதை பேஷனாக பண்ணுறேன். நான் வந்து எல்லாத்துலேயுமே சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு தனி யூனிட் வச்சுருக்கேன், சேல்ஸ்க்கு தனி யூனிட் வச்சுருக்கேன், ப்ரொடக்ஷனுக்கு தனி யூனிட் வச்சுருக்கேன். அது போக வந்து டிஸ்பிளேயில் ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டப்போட ஒரு டிஸ்பிளே ஷோரூம் மதுரையில் எங்கேயும் கிடையாது.
1: எங்கே வச்சுருக்கீங்க சார்?
0: சிக்கந்தர் சாவடியிலே இருக்குது சார்.
1: ஓ, ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷோரூமே வச்சிருக்கீங்க?
0: எல்லா எக்யூப்மெண்ட்டும் டிஸ்பிளேல போட்டிருக்கேன்.
1: அதை வந்து யார் பொருள் வாங்க வரவங்க வந்து பார்த்துக்கலாம்.
0: ஆமாம் சார். அதுலேயுமே எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு நான் ப்ராஜெக்ட்ஸாக தான் பண்ணுவேன். அப்போ சர்ஜிக்கல்னு ஒரு கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷோரூம்னு வச்சுட்டேன். டாக்டர்ஸ் வந்து பார்க்க வருவாங்க, என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. டெய்லி வாக்கின் இருக்காது, என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா சர்ஜிக்கல்னு பார்த்தோன்னே ஜென்ரல் பப்ளிக் வாக்கின் உள்ள வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்துட்டு அவங்க எதிர்பார்க்கறது வேற, என்கிட்ட இருக்கிறது வேற. அப்போ வந்து அவங்களுடைய மனப்பான்மை என்ன ஆச்சுன்னா வந்து சூர்யா சர்ஜிக்கலுக்குள்ளே போனால் சில விஷயங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சனால ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரியும் ப்ராடக்ட்ஸை நான் உள்ளே கொண்டு வந்தேன் சார். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வேண்டிய வாக்கர்ஸு, கமோட் ஸ்டூல்ஸு, பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸு, நெபுலைசர்ஸு, சக்ஷன் மிஷின்ஸு, சின்ன பெட்ஸ், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெட்ஸு, வென்டிலேட்டர்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுக்கு என்ன தேவைப்படும் அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இப்போ வச்சுருக்கோம் சார். ஏன்னு கேட்டால் வர்ற பப்ளிக் வந்து இங்கேருந்து வந்தால் டவுனுக்குள்ளே தான் வரணும். ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு 10 to 12 வந்து தேடுறாங்கன்னு சொன்னால் பகலில் தேடுறாங்க, ஆள் கிடையாது. பெரும்பான்மை இன்னைக்கு இருக்க ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் நிறைய இருக்காங்க, அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து போய் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்க முடியல. அதுபோக ராபிடோவில் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் அவங்க சவுண்டாக இல்லை அப்படின்றப்ப அவங்க நம்பர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. சில விஷயங்கள் நாங்கள் இருக்கிறத நாங்கள் வந்து உடனே கொடுத்துட்றோம், இல்லாட்டி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றோம் சார்.
1: சரி, நல்லதுங்க சார். சார், இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நிறைய மேனுஃபேக்சரிங் வந்து மதுரையில் தயாரிக்கிறீங்க, சேல்ஸ் இப்போ எந்தெந்த ஊரில் சார் போயிட்டுருக்கு இப்போ?
0: சார், ஆக்சுவலாக மதுரையில் இல்லை, ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக நான் நேரடி பார்வையில் ஒர்க் பண்ணுறேன்.
1: எங்கேங்க சார்?
0: மதுரை, தேனி, விருதுநகர், ராம்நாடு, ஒரு பார்ட் ஆஃப் திருநெல்வேலி, பார்ட் ஆஃப் தஞ்சாவூர், திருச்சி, தஞ்சாவூர்.
1: இப்போ நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எப்படி சார் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க?
0: சார், எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் சார். ஏன்னு கேட்டால் வந்து இங்கேருந்து ஒரு சாதாரண ஒரு ட்ராலியை கொண்டு போகணுனாலும் நான் 4000 வண்டி வாடகை கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாராலையுமே அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா ஹெவி டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் வரனால நார்த் இந்தியாவிலேருந்து எங்கிட்டு பம்ப் பண்ண முடியுது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் கம்மி, ப்ரொடக்ஷன் லேபர் சார்ஜஸ் கம்மி, அவங்களால அங்கிட்டு வால்யூம் ப்ரொடக்ஷன் இருக்கும், பம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க. பட் இங்கே மதுரையில் இருக்க எனக்கு வந்து மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டும் காஸ்ட்லியானது தான். மதுரையில் இருக்க ரேட்ஸ் கூட கம்பேர்ட் டு டெல்லியோ பாம்பேயோ கனெக்ட் பண்ணுறப்போ, அதே மாதிரி லேபர் காஸ்ட்டும் வந்து நார்த் இந்தியாவில் இன்டீரியர் நார்த் இந்தியாவில் இருக்க கிராமங்களில் இருக்க லேபர் காஸ்ட் கம்மி இங்கே கனெக்ட் பண்ணுறப்போ. அப்படின்றப்போ வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே கூட தான் இருக்கும். அப்படின்றப்போ எங்களால் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்டு நார்த் இந்தியாவுக்கோ அந்த அதர் ஸ்டேட்ஸ்க்கோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியாத ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெட்ரோல் காஸ்ட்டு, டீசல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அப்போ என்னோட ப்ராடக்ட்டோட மார்ஜின் வந்து அடிபட்டுரும். ரெண்டாவது விஷயம், ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லி செக்மெண்ட்டில் போய் விழுந்துடும் சார். அதனால் லிமிட் பண்ணிக்கிட்டோம் சார் ஒரு லிமிட் ஏரியாலேயே.
1: ஓகே சார்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேயர்கள் 9:15 செய்தி சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதற்கும் முன்னதாக கேட்டுவிடலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: India drawn in men's and women's pool D. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் விதம் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்கும் கணக்கெடுப்பு பணிக்காக எத்தனை வீடுகள், எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒதுக்கப்படுகிறது சார்?
4: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800 மக்கள்

0: கணக்கெடுப்பு பணிக்காக எத்தனை வீடுகள் எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒதுக்கப்படுகிறது சார்?
1: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைட்டேரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் எதாக இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டலாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுன்னு 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போகிறப்ப எந்தெந்த வீட்டிலெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டிலலாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபஸ்ட் ரவுண்டு போகிறப்பையே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டிலலாம் இருக்கிறாங்க ஆனால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற நபர் அங்கே இல்லை, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்ணுறதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. இந்த 30 பீரியடில் முடிஞ்ச அளவுக்கு 200 வீடுகள்லையும் அவங்க தகவல் வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்லை ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வரவே இல்லை, அப்படிப்பட்ட வீடுகள் மட்டும் அது லாக்டு டேட்டா கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவோம். அவங்களுக்கு எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த பர்டிகுலர் டயத்தில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அவங்க லீவு நாள்லையும் போகலாம், சாட்டர்டே சண்டே லீவு நாள்லையும் போய்க்கலாம். அது அந்த கணக்கெடுப்பாளரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கே நம்ம விட்டுருக்குறோம். நீங்கள் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் இந்த 200 வீடுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை 30 கால நீங்கள் சேகரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம்.
0: அதாவது தகவல்களை சரியான முறையில் சேகரிக்கணும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்றது. வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வந்து அந்த பணியும் போது பார்த்தீங்கன்னா சார், பிஎல்ஓஸ் நம்பர் வந்து அவங்களுடைய இணையதளத்துலேயே இருக்கும். இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த கணக்கெடுப்பாளரோட எண் வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு போவாங்களா அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, இல்லை அதுக்கு வந்து பிரத்யேகமாக ஏதாவது இணையதளம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
1: அந்த மாதிரி ஒரு வசதி வந்து நம்ம சென்சஸில் ஏற்படுத்தி கொடுக்கல. இப்போ பிஎல்ஓனா பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கும் வருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பூத்துன்னு ஒன்று இருக்கும், அங்கே நம்மளை வர சொல்லுவாங்க, அங்கே அவங்க நம்ம போகலாம். பட் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க உட்காந்து பணியாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இல்லை, இவங்க தான் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டாவது, நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போனால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் காண்டாக்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் சார், என்னோட கேள்வியெல்லாம் இப்போயே கேட்டுருங்க, நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மெயினாக வீடு ரிலேட்டடான தகவல்கள்லாம் நம்ம சேகரிக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க அந்த விவரங்கள்லாம் சேகரித்தா தான் சரியாக இருக்குன்றதுனால மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. இவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். கணக்கெடுப்பாளர் போகிறவங்க ஒரு வேளை வந்துட்டு அவங்க வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது மொபைல் இருக்கும், அவங்கக்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் யாராவது வேறவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாங்கிக்கிடுவாங்க, நான் வர்றேன்னு சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்தளவுக்கு தான் வசதி இருக்குது.
0: இப்போது அரசு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு தொடங்குற போதே வந்து சொன்னது, சரியான தகவல்களை மக்கள் வழங்கணும் அப்படின்றது தான் முதல் விஷயமாக வந்து சொல்கிறாங்க. இந்த சரியான தகவல்கள் வழங்குறது எந்த அளவுக்கு இந்த பணியை வந்து வெற்றிகரமாக நிறைவு பெற செய்யும் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறதே சென்சஸ் ஆக்ட் 1948 மற்றும் சென்சஸ் ரூல்ஸ் 1990 இதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த கணக்கெடுப்பை நடத்துகிறோம். இந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களோட கடமை என்னன்னா, கணக்கெடுப்பாளர் அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை கொடுக்கலனா அதுக்கு வந்து வேறு வேறு இதுவும் மெசர்ஸும் இருக்கும். நம்ம வேண்டுகோள் விடுக்கிறதும் வந்து அதுதான், மக்கள் எந்த அளவுக்கு சரியான தகவல்களை கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு திட்டமிடலுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் மக்கள் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வர்றப்ப மக்கள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி, ஒரு தயக்கமும் இன்றி அவங்க வந்து முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டேட்டாவும் செக்யூர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். அதை பற்றியும் என்ன தகவல்கள் வந்து கொடுக்குறாங்களோ இது எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே இதை வந்து பப்ளிஷ் நம்ம பண்ண போகிறதில்ல. இவங்க கொடுக்குற தகவல்கள் இப்போ வந்து டிஜிட்டல் மொபைல் ஆப்பில் தான் வர்றதுனால இவங்க சொல்லி ரெக்கார்ட் ஆனோன்னே நேரடியாக அது செர்வரில் தான் போய் சேவ் ஆகுமே ஒழியோ வேறு எங்கேயுமே இந்த டேட்டாவை வந்து நம்ம பரிமாற போகிறதில்ல, எங்கேயுமே ஷேர் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த ஒரு ஹெசிடேஷனும் மக்களுக்கு தேவையில்லை. அவங்க சொல்கிறது அந்த கணக்கெடுப்பாளர் கூட அதை சேவ் பண்ண முடியாது, நேரடியாக சர்வருக்கு தான் போயிடும், அது எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகாது. லாஸ்ட்டாக நம்ம டேட்டா

0: பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட டேபிளேஷன் ஃபார்மெட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆண் பெண் இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ஸோ ஸ்கீம்ஸோ கூட வந்து இவங்க கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால மக்கள் நம்பி சரியான தகவல்களை வழங்கணும்னு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்று சரியான தகவல்களை வழங்குவாங்கன்னு நம்பலாம் சார். மேலும் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்குது சார், இது நிறைய பேரோட சந்தேகம், என் வாயிலாக வந்து நான் கேட்குறேன். தனி வீடு இருந்தால் அங்கே போயிட்டு கணக்கெடுக்கிறது அப்படின்றது ஒரு வகை. ஆனால் இப்போது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கொடுத்து நான் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் போகும்போது கணக்கெடுப்பாளருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? எப்படிலாம் அவங்க வந்து அதை எதிர்கொள்ளலாம் சார்?
0: இந்த கணக்கெடுப்புக்கு வந்து அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர்னே தனியாக வந்து ஒரு அது கொஸ்டின்லேயும் இருக்குது, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கு வந்து பேஸாக என்ன வச்சுருக்கோம்னா அதில் எத்தனை கிச்சன் இருக்குது அப்படின்றத வச்சு தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்க பசங்க ஈவன் அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா வசிக்கலாம், ஒரே கிச்சனாக இருக்கும். அப்போ நம்ம அது ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதே இது வந்து இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க கிச்சன் வச்சுருக்கிறாங்க, தனியாக சமைச்சி இது பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெண்டு ஃபேமிலியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஒரு பில்டிங்லேயே எத்தனை கிச்சன் இருக்குது நம்ம கணக்கெடுப்பாளரோட வசதிக்காண்டி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க, எத்தனை கிச்சன் இருக்குது, அவங்க தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு அவங்க செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்டாக தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. ஒரு ஏரியா அவங்களுக்கு 200 வீடுகள் இருக்கிற ஏரியா இருக்குன்னா அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களால பார்த்துட முடியும். அதை வச்சு தான் பிளாக்கே கார் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் மொதல் ஒரு வாரம் வந்து அவங்க ஏரியாவை ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு ரவுண்ட்ஸும் போக சொல்லியிருக்கோம். அது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா, தனி இண்டிவிஜுவல் வீடுகளாக இருக்கா. நார்மலான சின்ன ஊர்களில் வந்து தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும், இல்லாட்டி 1, 2, 3 மாடி இந்த மாதிரி தான் இருக்கும். சென்னை மாதிரி மாநகரங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்கள் பை வாக் போய் அசஸ் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு வேளை நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பிரிக்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். பேசிக்காக வந்து ஒரு பில்டிங்கில் எத்தனை கிச்சன் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் வசிக்கிறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக தான் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது.
1: நிச்சயமா சார், இன்னும் ஒரு 2-3 சந்தேகங்கள் இருக்கு சார். என்ன அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரு திருமண வயதில் அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க, இன்னொரு 4-5 மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை அடுத்த ஆண்டு இந்த 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். அப்போது வந்து இவங்க திருமணம் நடந்த பிறகு அதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நான் எனக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் இருந்தேன், இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபேமிலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லணுமா, அதற்கான ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இந்த மாதிரி இதில் இருக்கா?
0: இல்லை, அந்த மாதிரி நம்ம இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரிலேட்டடாக இல்லை அட்ரஸ் ரிலேட்டடாக நம்ம எங்கேயுமே கேள்விகளும் கேட்க போகிறதில்ல, அவங்கக்கிட்ட தகவலும் நம்ம சேகரிக்கிறது இல்லை. இந்த முதல் கட்டம் 2ஆம் கட்டத்தில் நம்ம ஒரு லைனில் சொல்லணும்னா முதல் கட்டத்தில் நாட்டில் வந்து எத்தனை வீடுகள் இருக்குது ப்ளஸ் கட்டுமானங்கள் என்ன இருக்குது. நம்ம முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் இருந்தால் மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க இந்த 33 கேள்விகளையும் கேட்டு டேட்டா சேகரிக்கிறோம். இல்லை வீடுகள் அல்லாத கட்டடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதில் பேசிக்கான சில விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். பொதுவாக வந்து எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் வருது. 2ஆம் கட்டத்தில் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம்னா 1 March 2027 இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து அதான் ஒரு பேஸ் லைன் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் இந்த அட்ரஸ் மாறிடுமோ அந்த மாதிரி மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் டேட்டா, அதனால் இங்கே அவங்க கொடுத்துட்டாலே போதும் இந்தியா ஃபுல்லாகவே. ஆமாம், இன்னொன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா போதும். ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொடுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், அடுத்து நான் மதுரைக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: நிச்சயமா சார், இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊரில் வீடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பணி நிமித்தமாக வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க அட்ரஸ் கொடுக்கும்போது பெர்மனெண்ட் அட்ரஸ் எனக்கு இதுதான் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணணுமா சார்?
0: இல்லை, நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லி பெர்மனெண்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் அந்த மாதிரி நம்ம கேட்குறது இல்லை. இப்போ அவங்க சொந்த வீட்டில் சொந்த வீடு ஒரு ஊரில் இருக்குன்னா அந்த வீட்டில் யாராவது வசிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களோட சொந்த வீடாக இல்லை ரெண்டட் ஹவுஸாக வாடகைக்கு இருக்காங்களான்னு நம்ம கேட்குறோம். கேட்டதுக்கப்புறம் அந்த வீடுகளை பற்றின கேள்விகள் தான் இருக்கும்போது அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அவங்க வந்து பணி நியமித்தமாக வேறு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வீடை பற்றின நம்ம டீட்டெயில்ஸை நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து இது உங்களோட சொந்த வீடா இல்லை வாடகை வீடா நம்ம கேட்போம். அவங்க

0: என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கேட்க போகிறோம். வேறு இதில் வந்து நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. ஒருவேளை அவங்க வீடு காலியாக இருந்தால் அதை வந்து காலியாக இருக்குன்னு நம்ம போட்டுருவோம்.
1: அப்போ காலியாக இருக்கிற வீடுகளுடைய கணக்கெடுப்பும் இதில் இருக்குது.
0: இல்லை, காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸே வராதுல்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து வீடு காலியாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த காலியாக இருக்குன்னு மார்க் பண்ணிடுவாங்க அந்த வீட்டை.
1: நிச்சயமாக சார். ஏன் கேட்டேன்னா, இப்போ ரெண்டு வீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே அவங்களுக்கான கணக்கில் வந்துருமா அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி.
0: அவங்க நாலு வீடு இருக்குல்ல, அஞ்சு வீடு இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இவருக்கு அஞ்சு வீடு இருக்குது அப்படின்ற தகவல்லாம் இதில் வராது. அந்த வீட்டில் அப்போ அந்த நேரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடான தகவல்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அவரை தான் ஹவுஸ் ஓனராக இல்லை ரெண்ட் எடுக்க இருக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்க. யாருமே இல்லை, ஒரு மூணு வீடு வச்சுருக்கார், ஒரு வீட்டில் அவர் இருக்கார், ஒரு வீடு வாடகைக்கிட்டிருக்கார், ஒரு வீடு காலியாக இருக்குன்னா டீட்டெயில் சொல்கிறது காலம் இருந்தால் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இல்லாட்டி அந்த வீடு காலின்னு தான் இருக்கும். ஓனர்ஷிப் வந்து இதில் ரிஜிஸ்டர் ஆகாது, எங்கேயுமே வராது. ஓனர்ஷிப் ரிலேட்டடான
1: நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ பெருசு, இதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த சீரிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நல்லாவே புரியுது சார். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: நான் இதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவங்க என்ன தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே செக்யூர்டு, அது ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, எனக்கு கார் வந்து நான் கொடுத்துருக்கேன் கார் இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, அதையும் வந்து அவங்க நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இவங்க கொடுக்குற அந்த தகவல்களை தான் வச்சு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து கொடுத்து அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: நிச்சயமாக சார். நாட்டு மக்களுடைய நலனுக்காக அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாக கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய தகவல்கள் வாயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஏன் அவசியம், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எங்கும் சக்தி எதிலும் சக்தி இசை பேருரை நிகழ்த்துபவர் பாரதி திருமகன் அவர்கள்.

எல்லாம் வல்ல கருணை கடலான காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளாலும் காசி விசாலாட்சியின் கருணை அனுகிரகத்தாலும் மாங்கல்யமே மங்களமே மங்களமே குங்குமமே வடிவான மதுரை மீனாட்சியின் மங்களப் பெருமையாலும் இன்றைக்கு அம்பாளுடைய பெரிய கருணையால் எங்கும் சக்தி எதிலும் சக்தி என்ற ஒரு அற்புதமான தலைப்புக்குள்ளே நாம் எல்லோரும் அவளருளாலே அவளை சிந்திக்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் பக்கத்திலே ஒரு அருமையான கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். அங்கு ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தார். வரலாற்று சம்பவம். அந்த ராஜாவுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடிமக்களுக்கு தன்னோட கஜானாவில் இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணி அப்படியே சாப்பாடு போடணும்னு ஒரு ஆசை. இருந்த காசையெல்லாம் செலவு செய்து விட்டால் அந்த நாட்டிலும் வறட்சி வந்தது. அந்த கிராமத்திலும் மழை பெய்யவில்லை, பயிரெல்லாம் பொய்த்து விட்டது, தானியங்கள் எதுவுமே இல்லை, ராஜா செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு எதுவுமே இல்லை. அப்போ உடனே ராணி எப்படி இருக்கா பாருங்க, அப்படி இருக்கணும் மனைவின்னா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ஒரு வார்த்தை, என்னுடைய நாதனே கவலைப்படாதீர்கள், இந்தாருங்கள் என் கையில் உள்ள மோதிரம் அனைத்தையும் எடுத்து தருகிறேன், நம்முடைய குடிமக்கள் பசியோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இதை விற்று பொருளை வாங்கி சமைத்து அன்னதானம் இடுவோம் வாருங்கள். அப்படி இருந்த நாடு நம்முடைய நாடு, கொடுத்து கொடுத்து உயர்ந்த நாடு. உடனே ராஜா பார்த்தார், ஒரு நிமிஷம் தான் தயங்கினார். உடனே பார்த்து எல்லா மோதிரத்தையும் வாங்கி அதை பொருளாக மாற்றி அரிசி வாங்கி பருப்பு வாங்கி கடகட கடகடை ரெண்டு பேருமா சேர்ந்து களைஞ்சி இந்த அம்மாவும் சேர்ந்து களைஞ்சி அருமையாக சமைத்து அருமையாக எல்லா சுமங்கலிகளுக்கும் சாப்பாடு போடக்கூடிய காட்சி. எல்லா மக்களும் வந்து விட்டார்கள். தலை வாழை இலை பரிமாறப்பட்டது, முதலிலே உப்பு வைக்கப்பட்டது, பருப்பு வைக்கப்பட்டது, இந்த பக்கம் எல்லாம் வைக்கப்பட்டது. எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. நடுவில் ஒரே ஒரு இடம் காலியாக இருக்குது. அந்த காலியாக இருக்கும் இடத்திலே காஞ்சி காமாட்சி அன்னை ஒரு நித்திய சுமங்கலி வடிவெடுத்து வந்து அமர்ந்து விட்டாள். ஆஹா, அந்த பந்தியே அருமையாக இருந்தது காட்சி. அவளுக்குத்தான் தெரியும் தான் காமாட்சி என்று யாருக்கும் தெரியாது. பரிமாறிக்கொண்டே வருகிறார்கள், பரிமாறுகின்றார்கள், எல்லோரும் எடுத்து சாப்பிட துடிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் முதலிலே அந்த நித்திய சுமங்கலியானவள் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று எப்பவுமே பார்த்தா தெரிஞ்சிருமே ஒரு மங்களம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று அப்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயானவள் கலகலவென்று சிரித்து கொண்டே முதல் கவளத்தை எடுத்து வாயில் இட்டாள். அப்பொழுதுதான் அங்கே அருமையான மழை பொழிந்தது. என்ன மழை தெரியுமா? தங்க மழை பொழிந்தது. என்ன தெரியுமா நடந்திருக்கு? தன்னுடைய 9 விரல் மோதிரத்தையும் எடுத்துவிட்டு திருமணத்தன்று அந்த ராஜா இட்ட மோதிரம் அந்த நெளிவை மட்டும் அவள் கையிலே வைத்திருந்தாள். ஆஹா, ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு போட்டதில்லை, அதை கொடுக்க முடியாதுல்ல. அந்த நெளிவிலே அரிசி களையும் போது ஒரு குண்டுமணியானது, தங்க குண்டுமணி அந்த அரிசியில் விழுந்து அது வேகாமல் அந்த தங்கமணி காமாட்சியின் வயிற்றுக்குள் செல்ல வறண்டு கிடந்த பூமியானது அப்படியே தங்க மழை பொழிந்தது. அந்த கொடுக்கும் குணம் படைத்த ராஜாவுக்கும் கொடுக்கும் குணம் படைத்த ராணிக்கும் அந்த குடிமக்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாம். இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? பொன் விளைந்த களத்தூர். இன்றைக்கும் அந்த ஊர் இருக்கிறது நண்பர்களே. இதெல்லாம் பழைய கதைன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, பழசுதானே இங்கே புராணம். பெரிய ஆராய்ச்சி நடக்குது தெரியுமா? இப்போ நம்மெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ சாப்பிட்டு கொண்டிருந்த பழைய சாதத்தில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று பெரிய நாட்டிலே ஆராய்ச்சி நடக்கிறது. அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும், அது வேறு விஷயம். நமக்கு இங்கே இருக்கும்போது அதோட பெருமை தெரியாது. இப்படித்தான் கொடுக்கும் குணப்படைத்த அம்பாள் ஆதிசங்கர பெருமான் ஒரு ஸ்லோகம் பண். சௌந்தரிய லகரிலே நமக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் எடுத்து அதுக்கு பொருளை மட்டும்தான் சொல்ல போகிறேன். தாயே காமாட்சி, நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு சன்மார்க்கம் தெரியாதம்மா, எனக்கு மந்திரம் தெரியாது, வேதம் படித்ததில்லை, தமிழே சிறிதுதான் தெரியும், படிக்காதவன் நான் என்ன செய்ய முடியும்? ஏதோ சிறு தொழில் செய்கின்றேன். ஆனால் எனக்கு நீ என்ன கருணை செய்ய வேண்டும் தெரியுமா காமாட்சி? நான் தினசரி வேலைக்கு போகிறேன் அல்லவா, அந்த வேலைக்கு போகும்போது நடக்கிறேன் அல்லவா, அந்த நடப்பதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? தாயே, உன்னுடைய கோவிலை நான் வலம் வரும் பிரகார தரிசனமாக எடுத்துக்கொள்.

நான் செய்யக்கூடிய கைத்தொழில் உன்னை வணங்கும் முத்திரையாக எடுத்துக்கொள். நான் சாப்பிடுகின்ற உணவு வேள்வியிலே போடும் அவிர்வாகமாக எடுத்துக்கொள். நான் பேசக்கூடிய சாதாரண பேச்சு சன்மார்க்க ஜபமாக எடுத்துக்கொள். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு குடிசைக்குள் வந்து படுத்து விடுகின்றேனே, அதை நீ உனக்கு செய்யும் நமஸ்காரமாக எடுத்துக்கொள் தாயே. சாதாரண செயல்களையும் சன்மார்க்கமாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயே. காரணம், நீ கருணா கடலான காமாட்சி தாய் என்று சொல்கிறார். இப்படித்தானே அன்றைக்கு ஆதிசங்கர பெருமான் அந்த தாயிடம் வந்து, பவதி விச்சாந்தேஹி பவதி விச்சாந்தேஹி. தாய் பார்க்கின்றாய், ஐயோ நம் கணவனாரும் இல்லையே, இந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பது? பசியோடு வந்திருக்கின்றானே. முழு பாரதத்தையும் அவன் கண்களில் பார்க்க முடிகின்றதே, முழு பராசக்தியையும் அவன் கண்களில் பார்க்க முடிகின்றதே. தேஜசான குழந்தை, தெய்வீக குழந்தை. தாயே, என்னை இப்படி வறுமையில் ஆக்கிவிட்டாயே, இந்த குழந்தைக்கு ஏதும் கொடுக்க முடியாமல் என்று தேடுகின்றார் தேடுகின்றார் தேடிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி தேடும் போது கிடைத்ததுதான் ஒரு சிறிய நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து, கண்ணா வா என்று ஆதிசங்கர குழந்தைக்கு, அப்பேற்பட்ட ஆதிசங்கர குழந்தைக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தது போல இந்த அம்மா நெல்லிக்கனியை கொடுக்க போது ஆதிசங்கர பெருமான் சொல்றார், மகாலட்சுமி தாயே, நீ இங்கல்லவா இருக்க வேண்டும். எங்கு வறுமை இருக்கிறதோ, எங்கு கொடுக்கும் மனம் வளமையாக இருக்கிறதோ, அங்கல்லவா தாயே நீ இருக்க வேண்டும் என்று சொல்ல முன்னனே, மகாலட்சுமி தாய் தங்கமழையை பொழிந்தாள். அதுவும் ஒரு மாறிதான். அந்த தங்கமழையில் இருப்பதும் சக்திதான், அன்றைக்கு சாப்பிட்ட உணவில் இருப்பதும் சக்திதான், எங்கும் சக்திதான், எதிலும் சக்திதான். கவியரசு கண்ணதாசன் அதை தமிழில் மொழிபெயர்த்து பாடினாரே, அதுவும் சக்திதான்.

அம்மாளுக்கு அவ்வளவு கருணை. எப்போதுமே எதுவுமே இல்லாதவர்கள் கவலைப்படவே வேண்டாம், காரணம் தாய் நம்மை கவனித்து கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? எல்லாமே அம்பாளை பற்றி நல்ல செய்தி தான். குழந்தை பிறக்கும் போதே முகாரி பாடுறதையே யோசிச்சு பாருங்க. அந்த முகாரி ராகம் மட்டும் குழந்தை

பறக்கும்போதே பாடிடுது. அழலைன்னா கிள்ளி வச்சு பாட வைக்கிறோம் அந்த குழந்தைய. ஏன் தெரியுமா? குழந்தை வந்து அந்த 10 மாதம் கழித்து ஒத்துன்னு பூலோகத்தில் வந்து விழும்போது என்ன நினைக்கிறதா, அப்பா இந்த பூலோகம் எப்பேற்பட்ட இடமோ, கல்லோ முள்ளோ எப்பேற்பட்ட இடமோ, பயமாக இருக்கேப்பா. நிறைய புண்ணியவான்கள் இருப்பாங்களா அல்லது பாவிகள் இருப்பாங்களா, நல்லவங்க இருப்பாங்களா கெட்டவங்க இருப்பாங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு ஓன்னு அழுதான். உடனே கடவுள் என்ன சொல்கிறாராம் தெரியுமா? குழந்தே அழாதே, என்னை போல் அன்புடைய ஒருத்தி மடியில் தான் நீ போய் விழப்போகிற, அந்த ஒருத்தி தான் உன் உலகமே, அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? அவள் தான் தாய். தாயினும் பரிந்து சாலனா தாய்க்கு அடுத்த ஸ்டெப் யாருன்னா கடவுள் தான், காளி தான். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால, அப்போ தாயினுங்கிற வார்த்தை சிறப்பு உண்மை. அங்கே உலகத்தில் கிரேட்டஸ்ட் தாய் தான், அந்த தாய் தான் அம்பாள், அவள் தான் சக்தி. அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு காரணமே பூலோகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நம் தாயையும் சக்தியாக வணங்க வேண்டும் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பணிவோடு இந்த தலைப்பை அடியேன் எடுத்துக்கொண்டேன். அப்படி சொல்கிற அளவுக்கு தாய்கிட்ட என்ன இருக்குது? இந்த உலகத்திலே தாயை கண்டுபிடிப்பதற்கு எந்த கேமராவும் வைக்க வேண்டாம். ஒரு வீட்டில் ரொம்ப வறுமை, எல்லா குழந்தைகளும் சாப்பிட வேண்டிய நிலைமை, கொஞ்சம்தான் உலை இருக்குது. எப்படி செல்லம்மா கொஞ்சோண்டு 1 கிலோ அரிசியை கூட பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களோ பாரதியார் வீட்டில், அப்படி கொஞ்சோண்டு ஒலையை கூட பாதுகாப்பாக வைக்கிற தாய் தான் பாரத தாய். உடனே புருஷன் வருமா, இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுமா, அடுத்தவங்களுக்கு வேணுமான்னு கேட்க மாட்டான். சில வீட்டில் விதிவிலக்கு. இது எதுக்கு பழி வாங்குறது தெரியுமா? எல்லோரும் நாடகத்தப்பம் தானே சாப்பாடு போடுறோம், அதுக்கு பழி வாங்குறது இது. அப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு பாப்பா பானையை, எதுவும் இருக்காது, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கும், இவன் உடம்புல உயிர் ஒட்டுற மாதிரி. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதை எல்லாம் வடித்து எடுத்து ஏதோ ரொம்ப பசி நிறைந்துட்டா மாதிரி நிறைய சாப்பிட்டது போல ஏப்பம் விடுவாளே, மிஞ்சியதை உண்டு வாஞ்சையோடு பார்ப்பாளே, அவள்தான் தாய். அவளுக்கு எந்த ஒரு புகைப்பட கருவியோ கேமராவோ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையே இல்லை. இதைத்தான் தாய் என்றும் மாறி என்றும் சக்தி என்றும் நாம் சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட சக்தி நம்ம மனசில் இருக்குது. அம்பாளை வெளியில் தேடாத, உள்ள தேடு. உள்ளே வைக்கிற அளவுக்கு மனசு சுத்தமாக வை. இதைத்தான் ஆதிசங்கர பெருமான் சொல்லுகிறார், நான் செய்வதையெல்லாம் பிரகாரமாக எடுத்துக்கொள், ஆ சன்மார்க்கமாக எடுத்துக்கொள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த மனிதனிடம் சுத்தம் இருக்கிறது. சுத்தம் இருக்கும் இடத்திலே சத்திய காளி வந்து அமர்ந்து விடுவார். கடவுள் தாயை படைத்தாராம். சிஷ்ய ஓடி வந்து ஒரு வார்த்தை கேட்டானான், கடவுளே ரொம்ப அருமையாக இந்த படைப்பை படைச்சிருக்கீங்க, பேர் என்னன்னு கேட்டால் தாய்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லாவற்றையும் இந்த தாய் என்னும் படைப்பிலே நீங்கள் படைத்தீர்கள். ஆனால் நான் உற்று நோக்கினேன், அந்த படைப்பினுடைய கண்களுக்கு அருகிலே தண்ணீர் இருக்கிறதே, அது என்ன என்று கேட்டார். உடனே கடவுள் சொன்னார், அப்பா அது தண்ணீர் அல்ல, கண்ணீர். தாய் என்ற படைப்புக்கு உள்ள அன்பு. நாம் கஷ்டப்பட்டால் முதல்ல கஷ்டப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற சக்தி தான். பையன் அம்மாவை மறப்பான், ஆனால் அம்மா பையனை மறக்காது. பெற்ற தாய் இதனை மறந்தார். ஏன் சொன்ன? மறக்கிறதே மானுடத்துக்கு இயல்பு, மறக்காமல் இருக்கிறது தாய்க்கு மட்டும் இயல். உலகத்திலே அன்பானவள் தாய். ஒரு பெரிய செய்தி சொல்லட்டுமா? தாயிடம் இருந்து தான் வந்தோம் பராசக்தி. தாயிடம்தான் வந்து அடைக்கலமானோம், தாய்ப்பால் குடித்தோம். தாயிடம்தான் திரும்ப அடக்கமாகிறோம். யாரு? பூமாதேவி. பூமாதேவி பிறந்தது ஆடி மாதத்தில் தான். சக்திக்கு பொறுமை அதிகம், அதனால்தான் எங்கும் சக்தி என்று சொன்னேன். நம்மை தாங்குகிற பூமாதேவியை சற்று நினைத்து பாருங்கள். இந்த ஆடி மாதத்திலே எத்தனை பேரை தாங்குறா? எவ்வளோ குழந்தை பிறந்தாலும் தாங்குறா? எப்படி தாங்குறா? அப்பா நம்ம காலால் மிதித்து தான் நடக்கிறோம், இருந்தாலும் தாங்குறாளே. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து காலில் முள்ளு குத்திக்கிச்சுன்னா அம்மா தான் அந்த முள்ளை எடுத்து கொடுப்பா நமக்கு. ஆனால் அந்த ஒரு தாயினுடைய மனசிலே முள் தைப்பது போல பேசலாமா? பேசக்கூடாது. அதனால் ஒரு வார்த்தை அடியேன் உங்கள் அன்பு மகளாகி சொல்கிறேன். உலகம் இருக்கும் வரை சக்தி இருக்கும் என்று சொல்வதை விட எங்கும் சக்தி எதிலும் சக்தி என்பதை புரிந்து கொண்டு சக்தி இருக்கும் வரைதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆடிக்கொண்டிருக்கும் உலகத்தினுடைய சக்தியே அதுதான். நீங்கள் அம்பாளை கும்பிடுறதுக்கு தீபத்தை ஏற்றுங்கோ, கும்பிட்டுக்கிட்டே நீங்கள் தீபத்தை ஏற்றுங்கோளே, அந்த தீபத்துக்கு ஒரு சக்தி உண்டு தெரியுமா? அது நம்மளை பார்த்து கும்பிடும். அம்பாளுக்கு அவ்வளோ பெரிய என்ன சொல்ல, அப்பேற்பட்ட தாயிடம் குழந்தை போல ஒரு விஷயம் கேட்டார். யாரு? மகாகவி பாரதி. யார்கிட்ட எதுவும் கேட்கலிங்க. அவர் கேட்டிருந்தா எவ்வளவோ கிடச்சிருக்கும், என்னென்னவோ கிடச்சிருக்கும், எல்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் யார்கிட்ட கேட்டார்? பராசக்திகிட்ட கேட்டார். ஏன் கேட்டார்?
கேட்டால் தருபவள் அவள்.

குழந்தை மனமோடுதான் பராசக்தியிடம் வேண்டினார். எல்லாவற்றையும் நீங்கள் தாயிடம் கேட்டுவிட்டால் நடக்கும் என்று நம்பி கேட்கும் பிள்ளைதான் பாரதி. அந்த குழந்தை மனத்துக்கு அதிபதியும் சக்திதான். குமரியாக கன்னியாகுமரியிலே இருக்கின்றாளே, நீல திரைகிடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி அன்னை. கன்னியாகுமரிக்கு ஒரு அற்புதமான கதை உண்டுங்க. கன்னியாகுமரி தாய் நமக்காக இன்றைக்கும் கன்னியாக இருக்கின்றாள். குழந்தையாக வந்தது மீனாட்சியினுடைய வாழ்க்கையிலே, குழந்தையாக வந்து குமரகுருவரர் பாடிய அற்புதமான மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு முத்துமாலை போட்டதும் குழந்தைதான். அந்த குழந்தையும் சக்திதான். நம்ம இந்திய நாட்டுக்கு தெற்கு முனையிலே நின்று கொண்டு அன்றாடம் தவம் செய்து கொண்டு இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீல திரைகடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய் குமரி, அந்த குமரியும் அம்பாள்தான். இங்கும் அம்பாள்தான், அங்கும் அம்பாள்தான். அவ ஏன் திருமணம் செய்யாமல் இருக்கிறாளா? வானாசுர வதத்துக்காக திருமணம் செய்யாமல் இருக்கா. ஆனால் சிவபெருமானுக்கு என்ன எண்ணம்? அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு எண்ணம். தெய்வங்கள் எல்லாமே ஒரு நல்ல விளைவுக்காக திருமணத்தை கூட தியாகம் செய்கின்றது என்பதுதான் இந்த கதை. அப்போ அவளுக்கு எண்ணம் என்னென்னா, வானாசுர வதம் நடக்கணுமேன்னு, இதை எப்படியாவது நிறுத்தணுமேனு அவள் நினைக்கிறா. அதுக்கு ஒரு அழகான சாதுரியமான யோசனை. விவாகத்திற்கு சம்மதித்தால் விரதம் கெட்டுவிடுமே, தன்னுடைய அவதார நோக்கமான வானாசுர மதமானது முடியாமல் போய்விடுமே. அதனால் சிவபெருமான்கிட்ட என்ன கேட்குறா தெரியுமா? சாமி, நீங்கள் சொன்னபடி உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் விரும்பினபடிக்கு உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். என்னை நீங்கள் திருமணம் புரிய வேண்டுமென்றால் சிவபெருமானே, பெண்ணாகிய நான் உங்களிடம் சீர்வரிசை கேட்கின்றேன். பொன்னை கேட்க மாட்டேன், பொருளை கேட்க மாட்டேன், பூவே பெண்ணுதான், புடவையை கேட்க மாட்டேன். அப்போ உடனே சிவன் அசந்து விட்டார். எனக்கு இப்போல்லாம் மாப்பிள்ளை தான் நம்ம கேட்குறோம், பொண்ணு கேட்டிருக்கா பாருங்க. நரம்பில்லாத வெத்தலை 40 குடு சாமி, காம்பில்லாத மாங்காய் 1 குடு, கனவில்லாத கரும்பு 1, கண்ணில்லாத தேங்காய் 1. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சார், பொழுது விடியறதுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. சிவபெருமானும் தேவி கேட்ட அனைத்தையும் தயார் செய்து விட்டார். கல்யாணம் ஆச்சே. இப்போ நாரத பெருமான் பார்க்குறார், கன்னியாகுமரி தேவிக்கு திருமணம் ஆகிவிட்டால் வானாசுரன் வதை தடைபடுமே என்று சிவபெருமான் வருவதற்குள் நடு ராத்திரியிலேயே கோழியாக கூவிட்டார். வள்ளல் பெருமான் பாடினாரே, பொழுது விரிந்தது பொற்கோழி கூவிற்று என்று. இவ்வாறு நடைபெற்றதும் அந்த திருமணம் தடைபட்டதாம். அம்பாளுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்தாளாம். இன்றைக்கும் தினசரி தவம் செய்து கொண்டிருக்கிறாளாம். முதல்ல வதத்துக்கு நேரம் கொடுத்துட்டா, அப்புறம் தவத்துக்கு நேரம்.

கொடுத்துட்டா. அதான் நம்ம இந்திய பெண். இந்திய பெண் தெய்வம் என்பவள் எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு நன்மையும் மக்களுக்கு ஒரு நன்மையும், தெய்வமே சமுதாயத்தை தான் நினைக்குதுங்கிறப்போ சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு தெய்வத்தை நினைக்காம இருக்கலாமா? இப்படித்தான் குழந்தையும் சக்தி, குமரியும் சக்தி. இந்த உலகத்திலே மகான்களாக பிறந்த வரிசையிலே ஒரு அற்புதமான மகானை சொல்லி அடியே நிறைவு செய்கின்றேன். சாதுரணமான மானுடத்தில் பிறந்தவள்தான் அன்னை சாரதை. அன்னை சாரதைக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், சாட்சாத் பகவானே பரமஹம்சனாக தன்னுடைய கணவனாக வந்து அவதரித்திருக்க. அவளுக்கு எப்பவுமே அம்பாள் மீது பிரியம் ஜாஸ்தி, காளி மீது பிரியம் ஜாஸ்தி. அவகிட்ட வந்து ஒரு சிஷ்ய கேட்டாளாம், அன்னை சாரதை தேவி கிட்ட, அம்மா நீங்கள் சொல்லுங்க, நான் எவ்வளவு நாள் ஜபம் செய்யணும், ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஜபம் செய்யணும்? உடனே சாரதாதேவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், செயல் கூட கையால் கூட வாயால் கூட எதுவும் சொல்லலை. அதோ பார் அந்த கடிகாரத்தை பார். உடனே அந்த சிஷ்யை கேட்டால, என்னம்மா நான் எவ்வளோ தினம் சொல்லணும்னா கடிகாரத்தை காமிக்கிறீங்களே? உடனே அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கடிகாரம் எதையும் நினைக்காது 24 மணி நேரமும் காலம் காலமாக எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்படி நீ ஜபம் செய், அப்படி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இரு, இறைவனை நினைப்பதை நீ ஒரு மூச்சாக செய்து கொண்டிரு என்று சொன்னவளை ஒரு நாள் பரமஹம்சர் என்னன்னு கூப்பிட்டாரா? அடியே துயின்னு கூப்பிட்டாரா? துயினா என்ன அர்த்தம்னா அடியேன்னு அர்த்தம். தன்னுடைய அண்ணன் மகள் லக்ஷ்மி தான் உணவை கொண்டு வருகிறாள் என்று நினைத்து துயி என்று கூப்பிட்டாளா? அப்புறம் அந்த அம்மா குரல் கொடுத்தது, அடியே சாரதையா, சாரதையாக வந்திருப்பது சரி என்று சொன்ன உடனே அந்த சாரதியின் குரலை பார்த்துவிட்டு மன்னிப்பு கேட்டாராம் பரமஹம்சர். இது வேணுங்க, இதான் பாரத கலாச்சாரம். சாரதா, உன்னை அடியே என்று கூப்பிட்டு விட்டேனே, என்னை மன்னிப்பாயா? இப்பேற்பட்ட தாய், இப்பேற்பட்ட பகவான், இருவரும் வைராக்கியம் எதிலே, ஒரே அறையிலே, பக்கத்து பக்கத்திலே, என்னை சோதிக்கவே நீ வந்தாயா? இல்லை பகவானே, உங்கள் ஆன்மீக சேவைக்கு சாதகம் செய்யவே நான் வந்தேன். அப்படி ஒரு தம்பதியர் பிறந்த நாடு நம் நாடு. அவள்தான் சாட்சாத் தேவி, அவள்தான் சாட்சாத் காமாட்சி, அவள்தான் சாட்சாத் அன்னபூரணி விசாலாட்சி என்று சோடசி பூஜை செய்யும் அளவுக்கு அவருக்கு மனதில் எண்ணம் வந்த காரணம் இந்த பாடல்தான். இருவரும் ஒரே அறையில் படுத்திருக்கும் காட்சி, ஆனால் எது வெற்றி பெற்றது? வைராக்கியம் என்ற சக்தி வெற்றி பெற்றது.

ஒருவரை ஒருவர் தொழுதிட விடியும் ஓரத்தில் நின்று வேதமும் வணங்கும். இரவு பொழுதும் அஞ்சியே ஓடும் எங்கோ பறவைகள் இவர் புகழ் பாடும். இது பற்றி பரமஹம்சர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். அவள் சாதாரண பெண்ணாக இருந்திருந்தார், நானும் புலனடக்கம் கெட்டு நிலை தடுமாறி இருக்க மாட்டேன் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? காளியிடம் வந்தார். ஓ காளி, என் மனைவிக்கு உலக இன்பமே வராதிருக்க அருள் செய் என்று பிரார்த்தித்தேன், நீ நிறைவேற்றி விட்டாய் என்று சோடசி பூஜையை அருமையாக செய்கிறார். சாரதே, என் பூஜை அறைக்கு வா. வைகாசி மாதத்திலே காளி பவதாரணி பூஜை செய்தார். ஸ்ரீ சக்கரம் அம்பிகை பீடம் அமைத்து அதில் சாட்சாத் சாரதையை மறைவைத்து 16 வகை பூஜை பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து சடங்குகளை ஒழுங்காக நடத்தி பூஜை வேளை முடியும் சமயம் பகவான் ஓம் சக்தி காளியை பார்த்து, ஹே காளி, இவள் தூயவள், உன்னிடத்தில் இவள் என்று பூஜை நடத்துகிறார். கங்கை நீர் தெளிக்கிறார். தம் ஆற்றல் ஜபமாலை தம்மை தம்முடைய அனைத்து ஆன்மசக்தியையும் சாரதியிடம் கொடுக்கிறார். இருவருமே சமாதி நிலை, குரு பரப்பிரம்மத்தில் ஒன்றிய நிலை. எல்லாமே சக்தி. சர்வமங்கள மாங்கல்யே, சர்வமங்கள மாங்கல்யே, சிவே சர்வார்த்த சாதிகே, சரண்யே த்ரயம்பகே கௌரி, நாராயணி நமோஸ்துதே. இந்த உலகத்திலே எல்லாம் சக்தி, எதிலும் சக்தி என்று சொன்னேன். அதை ஒரே வரியிலே ஒரே சக்தியின் வடிவாக அடியேன் சொல்லி முடிக்கின்றேன். கண்ணும் அவள், பெண்ணும் அவள், கருத்தும் அவள், கலையும் அவள், சிலையும் அவள், சிற்பியும் அவள், அலையும் அவள், ஆழமும் அவள், பண்ணும் அவள், பாடலும் அவள், சுருத்தியும் லயமும் மன்னனும் மணிமுடியும் மானுடமும் மற்றவையும் நீரும் நிலமும் காற்றும் நெருப்பும் வெளியும் உள்ளும் எங்கும் எதிலும் அன்பு மாத்திரம் ஓம் சக்தி காளி என்று சொல்லி அடியேன் நிறைவு செய்ய

0: ஓம்சக்தி.
1: நேர்கள் இதுவரை எங்கும் சக்தி எதிலும் சக்தி இசைப்பேதுரை கேட்டீர்கள். நிகழ்த்தினர் பாரதி திருமகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

Question number 226, Dr.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாக இருப்பவர் சாவித்திரி அவர்கள். நடிகை சாவித்திரி அவர்களின் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலாக இசைக்க இருக்கும் பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து.

ஆனா அவன்னா ஈயன்னா பூனா பூவன்னா ஏனா ஏ

அகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் நிறைவு பாடலாக திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பாடலோடு நிறைவு பெறுகிறது நட்சத்திர கீதங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோ ஹெட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5:45 இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 20 பராபவ வருடம் ஆடி மாதம் 26 நாள் ஆகஸ்ட் மாதம் 11 2026 செவ்வாய்க்கிழமை மங்கள இசை 4 குரல் குரல் எண் 351 காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 6:10 இணையதானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் படைப்பு திருச்சி வானொலி நிலையம் 6:15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அறிவுபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எம் கே மணிமேகலை அவர்கள் காலை 7 அறிவோம் 1000 7:10 மதுர தென்றல் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள் அதனைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள் 7:35 மதுர தென்றல் 8 மதுர தென்றல் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 8:30 மதுர தென்றல் காலை 9 அரங்கிசை என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்களின் வயலின் நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்களின் மிருதங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் காலை 10 எனக்கு பிடித்த பாடல் காலை 11 மதுர தென்றல் பகல் 12 நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை டி வி சுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல் 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக

ஒரு மணிக்கு விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 10:00 என் உயிர் தோழி தாய்ப்பால் புகட்டுதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா உடனான நேர்காணல் நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, ஸ்தலவிருட்சங்களும் அதன் குணங்களும் வழங்குபவர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள் சென்னை அஞ்சலாக, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 குரல் அமுதம் 351 குரல், 5:30 மதுரத்தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் சின்னத்தம்பி திரைப்படத்தின் பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

ஆறு 40 மதுரத்தென்றால் 6:55 சேவை செய்திகள் 7 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் கொடுத்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகம் வேல் அவர்களுடன் பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம், 10:00 பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவே இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.